இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் காலை 5:36. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க இசை அமுதம். வெள்ளிக்கிழமையின் சிறப்பாக கேட்டுட்டு இருக்கோம் அம்மன் பாடல்கள்.

எட்டத்தைக்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 5:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க தெய்வீக கானங்களாய் இசை அமுதம். வெள்ளிக்கிழமை சிறப்பாக வளம் வந்து கொண்டிருப்பது அம்மன் பாடல்கள்.

கீதங்களை கேட்டுட்டு இருக்கீங்க இசை அமுதம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 5:47 இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பாக கேட்டுட்டு இருக்கும் அம்மன் பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய்

0: மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் காலை 5:53. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இசை அமுதம். இன்று வெள்ளிக்கிழமை, சிறப்பாக கேட்டுட்டு இருக்கும் அம்மன் பாடல்கள்.

இதுவரை இசை அமுதம் நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை சிறப்பாக அம்மன் பாடல்களாய் வளம் வந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: நடிச்சிருக்கோம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:02.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
2: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்.
3: சுபாத்ரா ராமச்சந்திரன். Prime Minister Narendra Modi has said that when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi yesterday, he emphasized the need to further strengthen the nation's resolve towards self-reliance and highlighted the importance of adopting and implementing global best practices, particularly in the renewable energy sector. The Prime Minister urged states to focus on one district, one product initiatives and develop export-oriented strategies around it. External Affairs Minister Dr. S. Jaishankar has expressed concern that ongoing conflicts are imposing costs and triggering changes far beyond the regions. The minister said this while participating in a discussion with his Finnish counterpart Elina Valtonen and Assistant Foreign Minister of UAE Lana Nusibe on emerging powers and the new geopolitical competition at the Kultaranta talks in Finland. Dr. Jaishankar also stressed the need for international community to continue efforts to mitigate their consequences and create conditions for diplomacy. The government is on highest alert to safeguard Indian seafarers amid evolving maritime security situation in the Gulf region. Ministry of Ports, Shipping and Waterways said in a statement that the Directorate General of Shipping has advised all Indian seafarers serving on board Indian and foreign flag vessels transiting through conflict-affected waters to exercise the highest degree of caution and vigilance. It has also advised vessel operators, ship managers and shipping companies to adhere strictly to prevailing maritime security protocols and competent international authorities. Port, Shipping and Waterways Minister Sarbananda Sonowal said that the government is closely monitoring the evolving situation in the Gulf region and remains fully committed to the safety, security and welfare of every Indian seafarer. Commerce and Industry Minister Piyush Goyal will be on a two-day visit to Switzerland starting today. During the visit, the minister will meet President of Switzerland Guy Parmelin and State Secretary for Economic Affairs of Switzerland Helene Budliger-Artheda. Mr. Goyal will also interact with leading representatives of the Swiss pharmaceutical industry. Ministry of Commerce and Industry said the visit will strengthen the India-Switzerland economic partnership and facilitate discussions on implementation of the India-European Free Trade Association EFTA Trade and Economic Partnership

0: agreement. President Draupadi Murmu will be on a two-day visit to Uttarakhand beginning today. During the visit, the president will review the passing out parade of 158th regular course and 141st technical graduate course at the Indian Military Academy, Dehradun. The Enforcement Directorate, ED, has arrested Naresh Kumar, the then superintendent in the Office of Director, Development and Panchayat, Haryana, in connection with an ongoing investigation in IDFC bank fraud case. He was arrested under the Provisions of Prevention of Money Laundering Act, PMLA 2002. Investigation in the case has revealed embezzlement of public funds amounting to 645 crore rupees from the bank accounts of Haryana government, Chandigarh administration and two private schools maintained with IDFC First Bank. The 10th edition of the ICC Women's T20 Cricket World Cup will begin today, with host England taking on Sri Lanka in the opening match of the tournament at Edgbaston in Birmingham. The month-long tournament will be hosted across England and Wales, with the finalists set to take place on 5th of July at the iconic Lord's Cricket Grounds. India will start their campaign against arch-rivals Pakistan on Sunday. Harmanpreet Kaur-led Indian side will be looking to create history as they aim for their first Women's T20 World Cup title. The FIFA World Cup 2026 kicked off in Mexico City after a grand opening ceremony last night. Co-host Mexico defeated South Africa by 2-0 in the inaugural match at the Azteca Stadium. Julian Quiñones scored Mexico's opening goal on the 9th minute to give the hosts a lead. Later, Raul Jimenez scored in the 67th minute, making it 2-0 for Mexico. And that is the end of this news bulletin.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் காலை 6:10. இனி கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் எஸ் இலக்கியா அவர்கள்.
3: இந்த உலகத்தில் உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளை தாண்டி மனிதனை முன்னேற்றம் நோக்கி இட்டு செல்லும் உண்மையான ஆற்றல் அவன் ஆழ்மனதில் உருவாகும் கனவுகளே. ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். சிலருக்கு அது உயர்கல்வி, சிலருக்கு ஒரு நல்ல வேலை, சிலருக்கோ கலை, இலக்கியம், இசை போன்ற துறைகளில் சாதனை செய்யும் எண்ணம். ஆனால் வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் நாம் நினைப்பது போல நேராக செல்லாது. பல தடைகள், தாமதங்கள், மாற்றங்கள் நம்மை சந்திக்கும். அந்த சூழலில் நம் கனவுகள் பாதியிலேயே நின்று விடுகின்றன. அந்நேரத்தில் நாம் அடிக்கடி நினைப்பது உண்டு, என் கனவு அவ்வளவுதானா, இதோடு முடிந்து விட்டதா என்று நமக்குள் ஆழமான கவலையாக அது உருப்பெற நமக்கு நாமே விதை போட்டுக் கொள்வோம். அதற்கு கவலை என்பது தீர்வல்ல. விடுபட்ட கனவுகள் என்பது தோல்வியல்ல, அவை தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு உழவனை நினைத்து பாருங்கள். அவர் விதையை விதைத்தவுடன் உடனே அறுவடை செய்ய முடியாது. மழை வர வேண்டும், காலம் செல்ல வேண்டும், நிலம் தயாராக வேண்டும். சில சமயம் மழை தாமதமாகலாம். அதனால் விதை அழிந்து விட்டதா? இல்லை இல்லை, அது இன்னும் மண்ணுக்குள் உயிரோடு இருக்கிறது. சரியான சூழ்நிலை வந்தவுடன் அது மீண்டும் எழுந்து வரும் அல்லவா? அதேபோல் நம் கனவுகளும் நம்முள் உயிரோடு இருக்கின்றன. நாம் அவற்றை மறந்துவிட்டோம் என்று நினைத்தாலும் அவை நம்மை மறந்து விடுவதில்லை. இதனைத்தானே வள்ளுவரும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று எடுத்துரைக்கின்றார். மனிதனின் உள்ளம் எதனை உயர்வாக எவ்வளவு ஆழமாக எண்ணுகின்றதோ அந்த உயரத்தை அது நிச்சயம் அடைந்தே தீரும் என்பதுதானே இயற்கையின் விதி. வாழ்வில் சில நேரம் நாம் எடுக்கும் முடிவுகள் நம்மை வேறு பாதைக்கு அழைத்து செல்லலாம். குடும்ப பொறுப்புகள், பொருளாதார நெருக்கடி, உடல்நலம், சமூக சூழ்நிலை, இவையெல்லாம் மனிதனின் கனவுகளுக்கு தற்காலிக தடையாக இருக்கலாம். ஆனால் அந்த இடைவெளி ஒரு தோல்வி காலம் அல்ல, அது தயாரிப்பு காலம். நம் கனவுகளை அடையும் தயாரிப்பு காலம் என்பதனை நாம் உணர வேண்டும். இந்த இடைவெளி காலத்தில் நாம் பலவற்றை

0: ஒற்றை பெறுகின்றோம். அனுபவத்தை அதன் வழி பெறும் மன வலிமையை நாம் பெறுகின்றோம். முன்பு இருந்ததை விட நாம் முதிர்ச்சி பெற்றவர்களாக, அதன் வழி நம் முயற்சியில் உறுதியுடையவராக மாற்றம் பெறுகிறோம். அதனால் அன்பர்களே, நம் கனவுகள் நோக்கி மீண்டும் பயணிக்கலாம் வாருங்கள். பலர் நினைப்பார்கள், இப்போது வயது ஆகிவிட்டது, இனி அந்த கனவை அடைய முடியாதென்று. ஆனால் வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? பல சாதனைகள் வாழ்க்கையின் பின்னர் பருவங்களில்தான் நிகழ்ந்துள்ளன. வயது என்பது ஒரு எண் மட்டுமே. அது ஒரு தடையாக மாறுவது நம் மனப்பாங்கினால் மட்டுமே என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆதலின் நாம் முதலில் செய்ய வேண்டியது, நம் மனதின் கனவுகளுக்கு உயிர் கொடுங்கள். ஓர் அமைதி பொழுதில் உங்களுக்குள் கேளுங்கள், நான் உண்மையில் என்ன செய்ய விரும்பினேன், எந்த விஷயம் என்னை மகிழ்ச்சியடைய செய்தது. இந்த கேள்விகளின் பதில்கள்தான் உங்களின் உண்மையான கனவுகளுக்கு உயிர் சக்தியை அளிக்கும். அடுத்தது, ஏன் நம் கனவுகள் இடையில் நிகழவில்லை என்பதனை எண்ணி தீர்வினை தேடுங்கள். நேரமின்மையா, வாய்ப்பின்மையா, அல்லது நம்பிக்கையின்மையா, எதுவாக இருப்பினும் நம் கனவுகளை மீண்டும் அடையப் போகிறோம் என்று மீண்டும் உற்சாகத்தில் இருங்கள். அந்த உற்சாகமே உங்களை வழிநடத்தும். அன்பு நேயர்களே, வாழ்க்கை எப்போதும் நமக்கு இரண்டாவது வாய்ப்புகளை வழங்குகிறது. விடுபட்ட கனவுகளை மீண்டும் தொடங்குங்கள். அவை உங்கள் இலக்குகளை அடைவதற்கான அழைப்பு மணி. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் முயற்சியை தொடர்ந்து கொண்டு செல்லுங்கள். ஒரு நாள் நீங்கள் நினைத்த அந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் மெய்ப்படும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் எஸ் இலக்கியா அவர்கள்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன
0: சொல்றேன், சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. என்னால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது என்னால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கை வரிகளோடு தொடங்கிறது புதிய காலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம்.
4: இந்நாளின் சிறப்பு. June 12 இன்றைய சிறப்புகள்.
5: June 12 இன்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது.
4: June 12 இன்று பிலிப்பைன்ஸில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
5: இன்று எய்டியில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. June 12 இதே நாள்ல தான் பின்லாண்டில் எல்சிங்கி நகரம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1550.
4: June 12 இதே நாள்லதான் ஆன் பிராங்க் தனது 13வது அகவையில் ஒரு நாட்குறிப்பை பெற்ற ஆண்டு 1942.
5: June 12 இதே நாள்லதான் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய உயிரியலாளர் பேர் சக்மன் பிறந்த ஆண்டு 1942.
4: June 12 இதே நாள்லதான் சோவியத் தோன்றியத்தின் வெனரா 4 விண்கலத்தை வெள்ளிக்கோளை நோக்கி ஏவிய ஆண்டு 1967. வேறொரு கோளின் வளிமண்டலத்துள் சென்று தகவல்களை பூமிக்கு அனுப்பிய முதலாவது விண்கலம் இதுவாகும்.
5: June 12 இதே நாள்லதான் ரஷ்யாவில் முதல் தடவையாக மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு தலைவர் பதவியேற்ற ஆண்டு 1991.
4: June 12 இதே நாள்லதான் தமிழக எழுத்தாளர் வாண்டுமாமா அவர்கள் மறைந்த ஆண்டு 2014.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க புதிய காலை. இனி அடுத்த நிகழ்ச்சியாக இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இதில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்த தகவல் வழங்குபவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:55 பூந்தளிர். 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்று காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். சென்னை சேலையூர் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி. 8:00 செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல் இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பு பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிம்ம பெருமாள், கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள். இன்று காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள். 10:30 ஒரு பட பாடல்கள், இதில் டூயட் திரைப்பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை, இதில் மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 நேரலையில் பங்கு பெறுபவர் பூர்ணகுமார் அவர்கள், உடன் உரையாடுபவர் RBA பரிமளா தேவி அவர்கள். இன்று நண்பகல் 12:00 ஸ்நேகிதியை, 12:40 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:50 ஸ்நேகிதியை தொடர்ச்சி. இன்று பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:00 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. பிற்பகல் 3:30 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சி கேட்கலாம். 5:00 செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 விலக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 அந்தி பூக்கள். இன்றிரவு 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 2026 FIFA உலகக்கோப்பையின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட் தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டாம் பூச்சிகள். 8:30 இலக்கிய உலா. நக்கீரர் தீட்டிடும் ஈங்கோய் மாலை ஓவியங்கள் சிறப்புரை வழங்குகிறார் கணேசன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர். 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டு சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00

மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 தேனும் பழும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரங்கள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியில ஒரு மோட்டிவேஷனான சாங் கேட்டுட்டு வந்துடலாமா? பாடலசிக்க காத்திருக்கிறது சரோஜா திரைப்படத்திலிருந்து.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் காலை 6:30. இனி தொடர்வது
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.
5: ஒரு பட்டாம்பூச்சி உங்கள் தோட்டத்தில் பறந்து வந்தால் என்ன செய்வீர்கள்? சில நொடிகள் அதை ரசித்து பார்ப்போம். குழந்தைகள் என்றால் அதை பிடிக்க ஓடுவார்கள். ஆனால் அந்த சிறிய பூச்சி நமக்கு இயற்கையை பற்றியும் சுற்றுச்சூழலை பற்றியும் உயிரினங்களின் உலகை பற்றியும் எவ்வளவு பெரிய பாடங்களை கற்றுத்தருகிறது தெரியுமா? இந்தியாவில் இப்போது பட்டாம்பூச்சி பார்வையிடுதல், அதாவது பட்டர்ஃப்ளை வாட்சிங் என்பது ஒரு புதிய ஆர்வமாக வளர்ந்து வருகிறது. பறவைகள் பார்ப்பதைப் போலவே பட்டாம்பூச்சிகளை தேடி சென்று அவற்றை கவனிப்பது, புகைப்படம் எடுப்பது, அவற்றை பற்றி அறிந்து கொள்வது போன்ற செயல்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பெங்களூருவில் 2012 தொடங்கப்பட்ட பெங்களூர் பட்டர்ஃப்ளை கிளப் இன்று சுமார் 600 உறுப்பினர்களை கொண்ட பெரிய இயக்கமாக வளர்ந்துள்ளது. வார இறுதிகளில் பட்டாம்பூச்சிகளை தேடி பயணங்கள் நடத்தப்படுகின்றன. இயற்கையை ரசிக்க விரும்பும் குடும்பங்கள், மாணவர்கள், புகைப்பட கலைஞர்கள் என பலரும் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்கிறார்கள். இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இப்போது பட்டாம்பூச்சிகளை பார்ப்பதற்காகவே சுற்றுலாக்கள் கூட ஏற்பாடு செய்யப்படுகின்றன. கர்நாடகாவின் கூர்க், அருணாச்சல பிரதேசத்தின் அப்பர் சியாங், மேகாலயாவின் காரா ஹில்ஸ் போன்ற இடங்களுக்கு மக்கள் குறிப்பாக பட்டாம்பூச்சிகளை பார்ப்பதற்காக பயணம் செய்கிறார்கள். அவற்றின் வாழ்க்கை முறையே வியப்பூட்டும் ஒன்று. உதாரணமாக, சில ஆண் பட்டாம்பூச்சிகள் மண், ஈரமான நிலம் அல்லது விலங்குகளின் கழிவு அருகே கூட்டமாக அமர்ந்திருப்பதை பார்க்கலாம். இதை மட் பட்லிங் என்று அழைக்கிறார்கள். அங்கே இருந்து அவை தங்களுக்கு தேவையான உப்புகள் மற்றும் தாதுக்களை பெற்றுக்கொள்கின்றன. சில பட்டாம்பூச்சிகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்கின்றன. வட அமெரிக்காவில் வாழும் மோனார்க் பட்டர்ஃப்ளை எனும் பட்டாம்பூச்சி 3000 கிலோமீட்டர் வரை பறந்து இடம்பெயர்வது விஞ்ஞானிகளையே ஆச்சரியப்படுத்துகிறது. பறவைகளைப் போலவே பட்டாம்பூச்சிகளும் நம்மை இயற்கையுடன் நெருக்கமாக இணைக்கின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கு அது ஒரு சிறந்த தொடக்க பாடமாக அமைகிறது. வண்ணங்களை ரசிக்க ஆரம்பிக்கும் குழந்தைகள் பின்னர் மரங்கள், பூக்கள், பறவைகள், பூச்சிகள் என முழு இயற்கை உலகையும் ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்குகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பட்டாம்பூச்சிகளும் அவற்றின் உறவினர்களான இரவு நேர அந்துப்பூச்சிகளும் ஒரு பகுதியில் சுற்றுச்சூழல் நலனை சுட்டி கட்டும் உயிரியல் குறியீடுகளாக கருதப்படுகின்றன. ஒரு பகுதியில் பட்டாம்பூச்சிகள் அதிகமாக இருந்தால் அங்கு இயற்கை சூழல் நன்றாக இருக்கிறது என்பதற்கான வாய்ப்பு அதிகம். அவை மலர்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்ய உதவுகின்றன. பல பறவைகள், வௌவால்கள் மற்றும் சில உயிரினங்களுக்கு உணவாகவும் இருக்கின்றன. அதாவது உணவு சங்கிலியின் முக்கியமான ஒரு இணைப்பாக செயல்படுகின்றன. தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், அந்துப்பூச்சிகள் ஆகியவை இல்லாமல் போனால் பல தாவரங்கள், விதைகள் உருவாக முடியாது. அதன் தாக்கம் இறுதியில் மனிதர்களின் உணவு பாதுகாப்பு

0: இதுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். நம் தமிழ்நாட்டிலும் பட்டாம்பூச்சிகளை பார்க்க அருமையான இடங்கள் இருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகள் உலகின் முக்கியமான பல்லுயிர் வளப்பகுதிகளில் ஒன்று. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் மட்டும் நூற்றுக்கணக்கான பட்டாம்பூச்சி இனங்கள் காணப்படுகின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை பட்டாம்பூச்சி ஆர்வலர்களின் பிரபலமான இடமாக மாறி வருகிறது. இங்கு பல அரிய இனங்கள் பதிவாகியுள்ளன. குளிர்ச்சியான வானிலை, காடுகள், பல வகை பூக்கும் தாவரங்கள் ஆகியவை காரணமாக கொடைக்கானல் பகுதியில் பல பட்டாம்பூச்சிகளை எளிதில் காண முடிகிறது. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை உள்ளடக்கிய களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகம் பகுதி பறவைகளுக்கு மட்டுமல்ல பட்டாம்பூச்சிகளுக்கும் முக்கிய வாழ்விடமாக உள்ளது. சிறுமலை, ஏற்காடு, நீலகிரி மலைப்பகுதிகள் அனைத்தும் பட்டாம்பூச்சி ஆர்வலர்கள் அடிக்கடி செல்லும் இடங்களாக உள்ளன. குறிப்பாக மலைக்கு பிறகு இப்பகுதிகள் வண்ணத்து பூச்சிகளால் சொல்லப்பட்டிருக்கும். தமிழ் யோமன் என்ற பட்டாம்பூச்சி தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு தனியாக பட்டாம்பூச்சி அடையாளம் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பட்டாம்பூச்சி பார்க்க மலைக்கு போகணுமா என கேட்கலாம், அவசியமில்லை. சுற்று வட்டார கிராமங்கள், வேளாண் நிலங்கள், பூங்காக்கள், வீட்டு தோட்டங்கள் ஆகிய இடங்களிலும் பல பொதுவான பட்டாம்பூச்சிகளை காணலாம். நந்தியாவட்டை, அரளி, துளசி, எலுமிச்சை, கருவேப்பிலை போன்ற தாவரங்களை வளர்த்தால் பட்டாம்பூச்சிகள் உங்கள் தோட்டத்திற்கே வரத் தொடங்கும். ஒரு பகுதியில் பட்டாம்பூச்சிகள் அதிகமாக இருந்தால் அந்த பகுதியின் தாவர வளமும் சுற்றுச்சூழல் நலனும் நன்றாக இருக்கிறது என்பதற்கான நல்ல அறிகுறியாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். தமிழ்நாட்டின் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு மலைகளுக்கு பிறகு குறிப்பாக ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரை பட்டாம்பூச்சிகளை அதிகமாக காண முடியும். நாளை காலை வீட்டின் வெளியே சிறிது நேரம் நின்று பாருங்கள், ஒரு சிறிய வண்ணத்து பூச்சி உங்கள் கவனத்திற்காக காத்திருக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 29 நாள் வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, இடிஐஐ பெரியகுளம் தோட்டக்கலை தொழில்நுட்ப மேம்பாட்டு மையத்தின் சார்பில் வருகின்ற 13 தேதி, அதாவது சனிக்கிழமை, தோட்டக்கலை கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு நாள் இலவச செயல்பாட்டு கருத்தரங்கு விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பில் நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த தென்னை விவசாயிகளே, தென்னை மரத்தில் குரும்பைகள் காய்ந்து விடுகின்றனவா? கோடை காலத்தில் போதிய நீர் கிடைக்காததால் குரும்பைகள் காய்ந்து உதிரும். பொட்டாசியம் மற்றும் போரான் சத்து குறைபாட்டால் குரும்பை உதிர ஏதுவாகும். அதிக வெப்பம், காற்று அல்லது மழையால் மகரந்த சேர்க்கை பாதிக்கப்பட்டிருக்கலாம். யூரியோஃபைட் சிலந்தி, கருந்தலை பூச்சி அல்லது பூஞ்சை நோய்கள் தாக்கினால் குரும்பைகள் உதிரக்கூடும். இதை தவிர்க்க வாரத்திற்கு 2-3 முறை ஆழமான பாசனம் வழங்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 120-150 லிட்டர் தண்ணீர் தேவை. சமச்சீர் உர மேலாண்மை அவசியம். ஒரு மரத்திற்கு ஆண்டிற்கு NPK 500-320-1200 கிராம் வழங்க வேண்டும். பொட்டாசியம் சத்து போதுமான அளவில் இருக்க வேண்டும். நுண்ணூட்ட சத்து வழங்குதல் அவசியம். போராக்ஸ் 50-100 கிராம் ஒரு மரத்திற்கு ஒரு ஆண்டுக்கு இட வேண்டும். ஜிங்க் சல்ஃபேட் 25 கிராம் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன் கலவை மரம் ஒன்றிற்கு அளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய் கண்காணிப்பு சரியாக இருந்தால் யூரியோஃபைட் சிலந்தி, கருந்தலை பூச்சி ஆகியவற்றின் தாக்குதலை கண்காணித்து தேவைக்கேற்ப உரிய மருந்துகளை தெளித்தால் தென்னை மரத்தில் குரும்பைகள் உதிர்வதை தடுக்கலாம். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளே, கோடை காலத்தில் ஏற்படும் வெப்ப அலையிலிருந்து விவசாய பயிர்கள், தோட்டப்பயிர்கள், மாடித் தோட்ட பயிர்களை பாதுகாக்க

0: உரிய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். மாடித்தோட்ட பயிர்களுக்கு தற்காலிக நிழற்பந்தல் அதாவது கிரீன் நெட் அமைக்கலாம். நீர்ப்பாசனம் காலை மாலை ஆகிய இரு நேரங்களில் சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசன முறையில் அளிக்கலாம். இதனால் நீர் ஆவியாதல் தடுக்கப்படுகிறது. இதன் மூலம் நீரானது செடிகளின் வேரின் தொகுப்பிற்கு நேரடியாக செல்வதால் வெப்ப அலையால் வேர் பாதிக்காது. வெப்ப அலை ஏற்படும் காலங்களில் பயிர்கள் செடிகளுக்கு அடியில் உரமிடக்கூடாது. அவ்வாறு இட்டால் கடுமையான வெப்பத்தால் போதிய தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலையில் பயிர்களின் திசு வளர்ச்சி பாதிக்கப்பட்டு பயிர் கருகிவிடும். இது போன்ற காலங்களில் தேவைப்பட்டால் இலைவெளி தெளிப்பாக உரமிடலாம். தரையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதை தடுக்க வைக்கோல் தளம் போன்றவை மூலம் மூடாக்கு நிலப்போர்வை அமைக்க வேண்டும். இதனால் மண்ணின் ஈரம் ஆவியாவது தடுக்கப்படுவதுடன் களைகள் முளைக்காது. வெப்ப அலையிலிருந்து தாவரங்களின் பச்சையத்தை பாதுகாக்க மெத்தைலோ பாக்டீரியா 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 மில்லி வீதம் காலை மாலை நேரங்களில் தெளிக்கலாம். இதனால் 10% வரை மகசூல் அதிகமாக கிடைப்பதுடன் வறட்சியிலிருந்து பயிரை காப்பாற்றலாம். வெப்ப அலை மற்றும் நீராவி போக்கினை கட்டுப்படுத்த பயிர்கள் மீது 5% கயோலின் என்ற களிமண்ணை தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறையும். களையெடுத்தல் பூ பறித்தல் போன்ற தோட்ட வேலைகளை அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் செய்யலாம். கால்நடைகளை காலை மற்றும் மாலை நேரங்களில் மேய விடலாம். வெயில் நேரங்களில் வெளியே அனுப்பக்கூடாது. இது போன்ற வெப்ப அலையில் பயிர் மற்றும் கால்நடைகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம். இது போன்ற காலத்தில் தங்கள் பகுதியில் இதுவரை சாகுபடி செய்யாத பயிரை சாகுபடி செய்வதை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். இவ்வாறு விருதுநகர் வேளாண்மை துறையினர் அனுப்பிய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, பயிர்களில் விதை மூலம் பரவக்கூடிய பூஞ்சான நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கு விதையுடன் பூஞ்சான மருந்து கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை மூலம் பரவும் இலை புள்ளி, இலை கருகல், இலை உரை அழுகல் மற்றும் குலை நோய் போன்ற பூஞ்சான நோய்களை தடுக்க 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டெசிம் கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின் விதைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் சூடோமோனோஸ் ஃப்ளூரசன்ஸ் என்ற உயிரியல் பூஞ்சான மருந்தை விதைப்பதற்கு முன் கலந்து விதைக்க வேண்டும். 1 ஏக்கர் விதைக்க தேவையான விதைக்கு விதை நேர்த்தி செய்ய 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையே செலவாகும். ஆனால் விதை நேர்த்தி செய்வதால் பயிர் வளர்ச்சி காலத்தில் நோய்கள் தாக்கி அவற்றை கட்டுப்படுத்த மருந்திற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. நெல், சிறுதானியங்கள், பருத்தி, கரும்பு, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களுக்கு விதை நேர்த்தி செய்வதற்கு 1 ஏக்கர் விதைக்கு அசோஸ்பைரில்லம் 1 பாக்கெட் ஆரிய வடிகஞ்சியில் கலந்து அதனுடன் பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதையை கலந்து நிழலில் 30 நிமிடம் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். இதன் மூலம் உரச்செலவை குறைக்கலாம். எனவே விவசாயிகள் பூசணக்கொல்லி விதை நேர்த்தி செய்து பயிர்களை நோய்களிலிருந்து வருமுன் காக்க வேண்டும் என வத்ரா இருப்பு வேளாண் துறையினர் அனுப்பிய செய்தி குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்த தகவல்கள் வழங்குபவர் காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள்.
1: இந்த மண்ணில் பார்த்தோம் அப்படின்னா சத்துக்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே மண்ணில் அதிகமாக இருக்கும். ஸோ ஆனால் இப்போ நம்ம இன்டென்சிவ் கல்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நிறைய கிராப்பிங் பேட்டர்ன், ஸோ நிறைய கிராப் அடுத்து எடுத்து போகிறதுனால ஸோ இந்த சத்துக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை சத்துக்களை பற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் மண்ணை பற்றின ஒரு முழு புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சத்துக்கள் நம்ம பார்க்கக்குள்ள சிறப்பு நிலை சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ அந்த சிறப்பு நிலை சத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு நிலை சத்துக்கள் நம்ம பார்க்கக்குள்ள கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்லிட்டு 3 வகையாக பிரிப்பாங்க. ஸோ அந்த 3 சத்துக்களும் பார்த்தோம் அப்படின்னா தாவரத்துக்கு காற்று மற்றும் நீர்ல இருந்து கிடைக்குது. மீதமுள்ள சத்துக்கள் எல்லாமே நம்ம மண்ணில் இருந்து தாவரங்கள் எடுத்துக்குது. ஸோ இந்த சத்துக்கள் வந்து இப்போ ரீசன்ட் சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் ஸோ என்னன்னா ஃபுல்லாகவே

குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மண் பரிசோதனை பண்றது மூலியமா மண்ணோட உர மேலாண்மையை நம்ம வந்து மேம்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுச்சூழல் பாதிப்படைறதுலயும் நம்ம தடுக்க முடியும். கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன், ஸோ நீர் அடியில் இருக்க நீர் வந்து கண்டாமினேஷன் ஆகிறதையும் நம்ம குறைக்கலாம். அப்புறம் நம்ம மண்ணோட உப்புத்தன்மை அது மாறாம இருக்கிறது நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ அந்த மண் பரிசோதனை பண்றதுக்கு முதல்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்தோட பார்டரை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பார்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா வேறு வேறு நிலங்கள் வேறுபட்டால் அந்த ஒவ்வொரு நிலத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக இந்த மண் மாதிரிகள் அப்படிங்கிறது எடுக்கணும். நில அமைப்பு வந்து மாறும், தரிசு நிலமும் அப்படியே கூட

0: இல்லை இந்த வேற ஏதாவது மேலாண்மை வேறுபட்டாலும் அதை தனித்தனியாக பிரித்து அதிலிருந்து மண் மாதிரிகளை சேகரிக்கணும்.
1: இதுவரை மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர். கமலேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: இன்னும் சில நொடிகளில்
3: வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.

0: உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினமான June 26 சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22 வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா பவுர், மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்தை இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் காலை 6:55. இனி கேட்கலாம்
4: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்கலாம். பூந்தளிர் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேச இருக்க அந்த குட்டீஸ் மலலை செல்வம் யாருன்னு பார்த்துருவோமா?
5: வணக்கம், என் பெயர் எல்வி சந்தோஷ். நான் மதுரை மகாத்மா காந்தி நகரில் இருந்து வருகிறேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று கூறப்போவது ஓர் பாட்டு. அம்மா அம்மா முதல் வணக்கம், அன்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. அப்பா அப்பா முதல் வணக்கம், பண்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. குருவே குருவே முதல் வணக்கம், பணிந்தே சொல்வேன் தினம் உனக்கு. இறைவா இறைவா முதல் வணக்கம், எழுந்ததும் சொல்வேன் தினம் உனக்கு. அடுத்ததாக நான் 7 கண்டங்கள் பற்றி கூறப்போகிறேன். 7 கண்டங்கள் ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, அண்டார்க்டிகா, ஆஸ்திரேலியா. இவை 7 கண்டங்களாகும்.

அடுத்ததாக நான் கூறப்போவது 8 கிரகங்கள். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இவை 8 கிரகங்கள் ஆகும். நான் அடுத்ததாக கூறப்போவது 5 பெருங்கடல்கள். பசிபிக் பெருங்கடல், இந்தியன் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் அண்டார்க்டிக் பெருங்கடல். நான் அடுத்ததாக ஒரு கதை கூறப்போகிறேன். ஒரு கிராமத்தில் ஏழை மரவெட்டி ஒருவன் இருந்தான். அவன் ஒரு நாள் ஆற்றின் அருகில் மரம் வெட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த கோடாரி நீருக்குள் விழுந்தது. அவன் அங்கே நீரின் அருகில் அமர்ந்து அழுதான். அப்பொழுது அங்கு வந்த நதியின் தேவதை அவனுக்கு ஒரு தங்க கோடாரியை இது உனக்காக என்று கூறினாள். அவன் இது என்னுடையதல்ல என்று கூறினான். அதற்காக அவள் மறுபடியும் நீருக்குள் மூழ்கி ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து வந்தாள். அப்பொழுதும் அவன் என்னுடையதில்லை என்று கூறினான். மறுபடியும் அவள் நீருக்குள் மூழ்கி ஓர் இரும்பு கோடாரியை எடுத்து வந்தாள். அப்பொழுது அவன் அது என்னுடையதென்று கூறி அதை எடுத்து கொன்றான். அவனின் நேர்மைக்காக அவள் பாராட்டி அவனுக்கு தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியையும் பரிசளித்தாள். நீதி நேர்மை எப்பொழுதும் பலன் தரும். அடுத்து நான் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல் சொல்ல போறேன். ஆந்திர பிரதேஷ் அம்ராவதி, அருணாச்சல் பிரதேஷ் சித்தான் நகர், அஸ்ஸாம் திஸ்பூர், பீகார் வானா, சத்தீஸ்கர் ராய்பூர், கோவா பனாஜி,

0: குஜராத் காந்திநகர், ஹரியானா சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேஷ் சிம்லா, ஜார்க்கண்ட் ராஞ்சி, கர்நாடகா பெங்களூர், கேரளா திருவனந்தபுரம், மத்திய பிரதேஷ் போபால், மகாராஷ்டிரா மும்பை, மணிப்பூர் இம்பால், மேகாலயா ஷில்லாங், மிசோரம் ஐசால், நாகாலாந்து கோஹிமா, ஒடிசா புவனேஸ்வர், பஞ்சாப் சண்டிகர், ராஜஸ்தான் ஜெய்ப்பூர், சிக்கிம் கேண்டாக், தமிழ்நாடு சென்னை, தெலங்கானா ஹைதராபாத், திரிபுரா அகர்தலா, உத்தரப்பிரதேஷ் லக்னோ, உத்தர்காண்ட் டெஹ்ராடுன், வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா. தேங்க்யூ.
1: ரொம்ப அழகாக பேசுனீங்க, நன்றி. நேயர்களே, இதுவரை நாம் இணைந்திருந்தோம் பூந்தளிர். மீண்டும் கேட்கலாம் பூந்தளிர் நாளை காலை 6:55.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்னன்னா சொல்றேன்,
2: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: இதுவரை வளம் வந்த புதிய கலை நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் காலை 7:02. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க.

தேசபிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம் நேட்டாலில் குடியேறினேன் எனும் அத்தியாயம். 1893 சேத் ஹாஜி முகமது ஹாஜி தாதா நேட்டால் இந்தியரிடையே தலை சிறந்த தலைவராக கருதப்பட்டார். செல்வ விஷயத்தில் பார்த்தால் இந்தியரில் முதன்மையானவர் சேத் அப்துல்லா ஹாஜி ஆதம். ஆனால் இருவரும் மற்றவர்களும் பொது காரியங்களில் சேத் ஹாஜி முகமதுவுக்கே முதலிடம் அளித்து வந்தனர். ஆகவே அவருடைய தலைமையில் அப்துல்லா சேத்தின் வீட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. வாக்காளர் மசோதாவை எதிர்ப்பது என்று அதில் தீர்மானமாயிற்று.

பெற்ற தொண்டர்கள் சேர்க்கப்பட்டனர். நேட்டாலில் பிறந்தவர்களான இந்தியர், அதாவது பெரும்பாலும் இந்திய கிறிஸ்தவ இளைஞர்கள் அக்கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டனர். டர்பன் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளரான ஸ்ரீபாலும் ஒரு மிஷன் பாடசாலை ஆசிரியரான ஸ்ரீ சுபான் கேத்ரேயும் அக்கூட்டத்திற்கு வந்திருந்தனர். ஏராளமான கிறிஸ்தவ இளைஞர்கள் அக்கூட்டத்திற்கு வருவதற்கு பொறுப்பாளிகளாக இருந்தவர்கள் இவர்கள் இருவருமே. இவர்கள் எல்லோரும் தொண்டர்களாக பதிவு செய்து கொண்டார்கள். உள்ளூர் வர்த்தகர்கள் பலரும் தொண்டர்களாக பதிவு செய்து கொண்டார்கள். சேத்துகள் தாவூது முகமது, முகமது காசிம் கம்ருதீன், ஆதம்ஜி மியா கான், ஏ குழந்தைவேலு பிள்ளை, சி லட்சிராம், ரங்கசாமி படையாச்சி, ஆமத் ஜீவா ஆகியவர்கள் பதிவு செய்து கொண்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். பார்சி ருஸ்தம்ஜியும் அவர்களில் ஒருவராக இருந்தார். சேர்ந்து கொண்ட குமாஸ்தாக்களில் ஸ்ரீமான்கள் மானேச்சி, ஜோஷி, நரசிங்கராம் முதலியவர்களும், தாதா அப்துல்லா கம்பெனி முதலிய பெரிய கம்பெனிகளில் வேலை பார்த்தவர்களும் இருந்தனர். பொது வேலையில் தாங்களும் பங்கெடுத்துக் கொள்வதை குறித்து இவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்ததோடு ஆச்சரியமும் அடைந்தார்கள். இவ்விதம் பங்கு கொள்ள அழைக்கப்படுவது அவர்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு புது அனுபவம். சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்தானதோர் வேளையில் உயர்வு தாழ்வு, சிறியவர்கள் பெரியவர்கள், எஜமான் வேலைக்காரன், ஹிந்து முஸ்லிம், பாரசி கிறிஸ்தவர், குஜராத்திகள் மதராசிகள், சிந்துக்காரர்கள் என்ற பாகுபாடுகளையெல்லாம் மறந்துவிட்டனர். எல்லோரும் ஒரே மாதிரியாக தாய் நாட்டின் குழந்தைகள், சேவகர்கள். மசோதா இரண்டாம் முறையாக சட்டசபையில் நிறைவேறிவிட்டது, அல்லது நிறைவேற இருக்கும் தருணத்தில் இருந்தது எனலாம். இத்தகைய கடுமையான மசோதாவுக்கு இந்தியர் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்காததிலிருந்தே வாக்குரிமைக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் என்பது ருசுவாகிறது என்று சட்டசபையில் மசோதாவின் மீது பேசியவர்கள் கூறினர். நிலைமையை பொதுக்கூட்டத்திற்கு விளக்கி கூறினேன். நாங்கள் செய்த முதல் காரியம் சட்டசபையின் சபாநாயகருக்கு தந்தி கொடுத்ததாகும். மசோதா மீது மேற்கொண்டும் விவாதிப்பதை ஒத்திவைக்குமாறு அவரை கோரினோம். அதே போன்ற தந்திகளை பிரதமர் சர் ஜான் ராபின்சனுக்கும், ஜாதா அப்துல்லாவின் நண்பர் என்ற முறையில் ஸ்ரீ எஸ்கோம்புவுக்கும் அனுப்பினோம். மசோதாவின் விவாதம் இரண்டு தினங்களுக்கு ஒத்திவைக்கப்படும் என்று சபாநாயகர் உடனே பதில் அனுப்பினார். இதனால் மகிழ்ச்சி அடைந்தோம். சட்டசபை முன்பு சமர்ப்பிப்பதற்கு மகஜரை தயாரித்தோம். அதற்கு மூன்று பிரதிகள் தயாரிக்க வேண்டியிருந்ததோடு பத்திரிகைகளுக்கும் தனியாக ஒரு பிரதி வேண்டியிருந்தது. மகஜரில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கையெழுத்துகளையும் வாங்கிவிடுவதென்றும் உத்தேசிக்கப்பட்டது. இந்த வேலைகளை எல்லாம் ஒரே இரவில் செய்து முடிக்க வேண்டியிருந்தது. ஆங்கிலம் தெரிந்த தொண்டர்களும் மற்றும் பலரும் இரவெல்லாம் வேலை செய்தனர். ஸ்ரீ ஆர்த்தர் வயதானவர், அழகாக எழுதுவதில் பெயர் பெற்றவர். முக்கிய பிரதியை அவரே எழுதினார். மற்றவைகளை ஒருவர் படித்துச் சொல்ல மற்றவர்கள் எழுதினர். இவ்விதம் ஒரே சமயத்தில் ஐந்து பிரதிகள் தயாராகிவிட்டன. தொண்டர்களான வர்த்தகர்கள் மகஜரில் கையெழுத்து வாங்க தங்கள் சொந்த வண்டிகளில் சென்றனர். வாடகை வண்டிகளில் போனவர்கள் தாங்களே வாடகையை கொடுத்து விட்டார்கள். இவைகளெல்லாம் வெகு சீக்கிரத்தில் செய்து முடிக்கப்பெற்றன. மகஜரையும் அனுப்பிவிட்டோ பத்திரிகைகளும் அதை பிரசுரித்து ஆதரவான அபிப்பிராயங்களை எழுதின. இவ்விதம் அது சட்டசபையிலும் சிறிது ஆதரவான அபிப்பிராயத்தை உண்டாக்கியது. மகஜரை குறித்து சட்டசபையில் விவாதித்தனர். மசோதாவை கொண்டு வந்திருந்தவர்கள் மகஜரில் கூறப்பட்டிருந்த வாதங்களுக்கு பதிலாக நிச்சயமாக நொண்டி சமாதானங்களையே கூறினர். என்றாலும் மசோதா நிறைவேறிவிட்டது. இப்படித்தான் நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். ஆனால்

அக்கிளர்ச்சி சமூகத்தினரிடையே ஒரு புத்துயிரை அளித்தது. இந்தியர் யாவரும் பிரிக்க முடியாத ஒரே சமூகத்தினர். வர்த்தக உரிமைக்காக போராடுவதைப் போலவே தங்கள் ராஜ்ய உரிமைக்காகவும் போராடியே தீருவர் என்பதை எல்லோரும் உணரும்படியும் இக்கிளர்ச்சி செய்தது. அச்சமயம் லார்ட் ரிப்பன் குடியேற்ற நாட்டு மந்திரியாக இருந்தார். அவருக்கு பிரம்மாண்டமான மகஜர் ஒன்றை அனுப்புவது என்று முடிவு செய்தோம். இது சின்ன விஷயம் அன்று, ஒரே நாளில் செய்துவிடக்கூடியதும் அல்ல. தொண்டர்களை திரட்டினோம். இவ்வேளையில் எல்லோரும் அவரவர்கள் பங்கை செய்தனர். இந்த மகஜரை தயாரிப்பதில் நான் அதிக சிரமம் எடுத்துக் கொண்டேன். இவ்விஷயத்தை குறித்து கிடைத்த புத்தகங்களையெல்லாம் படித்தேன். ஒரு கொள்கையையும் உசிதத்தையுமே முக்கியமாக கொண்டவை மகஜரில் நான் கூறியிருந்த வாதங்கள். இந்தியாவில் ஒரு வகையான வாக்குரிமை இருந்து வருவதால் நேட்டாலிலும் வாக்குரிமை பெற எங்களுக்கு உரிமை உண்டு என்று வாதித்தேன். வாக்குரிமையை உபயோகித்துக் கொள்ளக்கூடிய இந்தியரின் தொகை மிக குறைவே ஆகையால் அந்த உரிமை தொடர்ந்து இருந்து வரும்படியாக பார்த்துக் கொள்வதே உசிதமானது என்றும் வற்புறுத்தினேன். 2 வாரங்களுக்குள் 10,000 கையெழுத்துக்களை வாங்கினோம். இந்த வேலையில் ஈடுபட்டவர்கள் இத்தகைய வேலைக்கே முற்றும் புதிதானவர்கள். இதை கொண்டு கவனித்தால் மாகாணம் முழுவதும் போய் அவ்வளவு ஏராளமான கையெழுத்துக்களை வாங்கியதும் அற்ப சொற்பமான வேலையல்ல என்பது விளங்கும். விண்ணப்பத்தின் கருத்தை முற்றும் புரிந்து கொள்ளாதவர்கள் யாரிடமும் கையெழுத்து வாங்கக்கூடாது என்று முடிவு செய்திருந்தோம். ஆகையால் விசேஷ தகுதி பெற்றிருந்த தொண்டர்களையே இந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்தோம். கிராமங்களோ ஒன்றுக்கொன்று தொலைதூரத்தில் இருந்தன. அநேக ஊழியர்கள் தங்கள் முழு மனத்தையும் இவ்வேலையில் செலுத்தினால்தான் இவ்வேலை சீக்கிரத்தில் முடியும். அவ்வாறே பலர் முழு மனத்துடன் வேலை செய்தனர். இவ்வரிகளை நான் எழுதும் போதும் சேத் தாவூது, முகமது, ருஸ்தம்ஜி, ஆதம்ஜி, மியாகான், ஆமத் ஜீவா ஆகியவர்கள் தெளிவாக என் கண் முன்பு தோன்றுகின்றனர். அதிகப்படியான கையொப்பங்களை வாங்கி வந்தவர் இவர்களே. தாவூது சேத் நாளெல்லாம் வண்டியில் சென்ற வண்ணம் இருந்தார். அவ்வேளையில் இவர்களுக்கு இருந்த அன்பினாலேயே இதையெல்லாம் செய்தனர். இவர்களில் ஒருவர் கூட தங்கள் செலவுக்கு பணம் வேண்டும் என்று கேட்டதில்லை. ஜாதா அப்துல்லாவின் வீடு உடனே ஒரு சத்திரமாகவும் பொது காரியாலயமாகவும் மாறிவிட்டது. எனக்கு உதவி செய்த படித்த நண்பர்கள் பலரும் மற்றும் பலரும் அங்கேதான் சாப்பிட்டார்கள். இவ்விதம் உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் பண செலவு அதிகமாயிற்று. முடிவாக மகஜரை சமர்ப்பித்து விட்டோம். எல்லோருக்கும் அனுப்புவதற்கும் விநியோகிப்பதற்குமாக அம்மகஜரின் 1,000 பிரதிகளை அச்சிட்டோம். நேட்டாலில் இருந்த தங்கள் நிலைமையை பற்றி இந்திய மக்கள் முதன் முதலாக அறியும்படி இது செய்தது. எனக்கு தெரிந்த எல்லா பத்திரிகைகளுக்கும் பிரமுகர்களுக்கும் மகஜரின் பிரதிகளை அனுப்பினேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இம்மகஜரை குறித்து எழுதிய ஒரு தலையங்கத்தில் இந்தியரின் கோரிக்கையை பலமாக ஆதரித்தது. இங்கிலாந்தில் பல கட்சிகளை சார்ந்த பத்திரிகைகளுக்கும் பிரமுகர்களுக்கும் மகஜரின் நகலை நான் அனுப்பினேன். லண்டன் டைம்ஸ் பத்திரிகை எங்கள் கட்சியை ஆதரித்தது. மசோதா நிராகரிக்கப்பட்டுவிடும் என்று நம்பிக்கை கொள்ளலானோ. இச்சமயத்தில் நான் நேட்டாலை விட்டு போய்விடுவது என்பது முடியாத காரியமாகிவிட்டது. இந்திய நண்பர்கள் 4 பக்கங்களிலும் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தனர். நிரந்தரமாக அங்கே தங்கிவிடுமாறும் மன்றாடினர். எனக்கிருந்த கஷ்டங்களை எடுத்துக் கூறினேன். பொதுஜன செலவில் அங்கே தங்குவதில்லை என்று முடிவு கட்டிக் கொண்டேன். தனியாக ஒரு ஜாகையை அமர்த்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் எண்ணினேன். வீடு நல்லதாக இருக்க வேண்டும், அதோடு நல்ல இடத்திலும் இருக்க வேண்டும் என்று அப்போது நான் நினைத்தேன். சாதாரணமாக பாரிஸ்டர்களுக்கு உரிய அந்தஸ்தில் நான் வாழ்ந்தாலன்றே இந்திய சமூகத்திற்கு நான் மதிப்பை தேடிக் கொடுத்தவனாக முடியாது என்ற எண்ணமும் எனக்கு இருந்தது. வருடத்திற்கு
300 பவுனுக்கு

0: குறைந்து அத்தகைய குடித்தனத்தை நடத்துவது இயலாது என்றும் எனக்கு தோன்றியது. ஆகவே குறைந்தபட்சம் அந்த அளவுக்கு சட்ட சம்பந்தமான வேலையை எனக்கு தருவதாக இந்திய சமூகத்தை சார்ந்தவர்கள் எனக்கு உத்தரவாதம் அளித்தால் மாத்திரமே நான் அங்கே தங்க முடியும் என்று முடிவு செய்தேன். இந்த முடிவை அவர்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் செய்யும் பொது வேலைக்காக அத்தொகையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றே நாங்கள் விரும்புவோம். இதை நாங்கள் எளிதாக வசூலித்துவிட முடியும். இதுவல்லாமல் தனிப்பட்டவர்களுக்காக நீங்கள் செய்யும் வக்கீல் வேலைக்கு நீங்கள் தனியாக கட்டணம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் கூறினர்.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் சேகரிக்கலாம். இன்னும் சில நொடிகளில்

தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் நாகாலாந்து மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பணிகளை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியில் எண்ணெய் எரிவாயு உள்ளிட்டவை மட்டுமின்றி கனிம வளமும் அதிகளவில் உள்ளதாக கூறினார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறன் இப்பகுதியில் 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் வடகிழக்கு பகுதி தொடர்பாக 12 வெவ்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் வன்முறையை குறைத்து அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெஃபியூ ரியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கிடையான மோதல்கள் வளரும் நாடுகளையே அதிகம் பாதிப்பதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய சிக்கல்களின் தாக்கங்களை இந்தியாவும் எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதாரம் 7% என்ற வலுவான நிலையில் வளர்ச்சியடையும் என கணிப்புகள் தெரிவிப்பதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த காணொலி வாயிலான கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச முதலீடுகள் தொடர்பான மாநாட்டின் நிறைவு அமர்வில் பேசிய அவர், இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற பொருளாதார ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார். இதில் 4 நாடுகளிலிருந்து மட்டும் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10 லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3.5 ஆண்டுகளில் 38 நாடுகளை உள்ளடக்கிய வகையில் 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில்

0: இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். அங்கு அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்த உள்ளதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. பின்லாந்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி எலினா வாலன்டினை சந்தித்து பேசினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், 6G தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டுக்கிடையே பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு இணையமைச்சர் திரு லானா நுசபே ஆகியோருடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவை தொடர்ந்து குவாண்டம் தொழில்நுட்பமும் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று கூறினார். அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் 10 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசின் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்துறையில் தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றார். முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும் தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டுமென்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது என்று கூறினார். இத்துறை சார்ந்து 500,000+ மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவில் பரந்த அளவில் நிலக்கரி வளம் இருந்தாலும் தேவை அதிகம் உள்ளதால் இறக்குமதி சார்பு நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாயுவாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையாக அமையும் என்றும் பெரிய அளவிலான வாயுவாக்கல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் வேளாண் துறையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள், மண்வள வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. வலுவான கட்டமைப்புடன் கூடிய நகரங்களை உருவாக்குவதில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளில் இந்த 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டில் வலுவான ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் பருவநிலை மாற்றம், பேரிடர்களை தாங்கும் திறன் ஆகியவற்றை கொண்ட நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் 99% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துணை இணையமைச்சர் திரு சோமனா கூறியுள்ளார். கோவாவில் மட்கோன் கார்வார் இடையிலான ரயில் சேவையை நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு சோமனா கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற

போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. 14 நடைபெறும் தனது முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனுபாக்கர் உள்ளிட்ட 30 வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் காலை 7:25. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று பிரதோஷம் சென்னை சேலையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வர திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சென்னை கிழக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேலையூரில் கேம்ப் ரோடு ஈஸ்வரன் கோவில் தெருவில் இந்த கோவில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில். வியாகரபாத முனிவர் மாடம்பாக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் ஆகிய சுயம்பு லிங்கத்தை நியம நிஷ்டைகளுடன் வழிபட்டு ஆலயம் அமைத்தார். ஆலயத்தின் 8 திக்குகளில் 8 சிவகங்கைகளையும் பிரதிஷ்டை செய்து காலை முதல் இரவு வரை வரிசையாக 8 லிங்கங்களையும் அர்ச்சித்து ஆராதித்து 48 நாட்கள் வழிபட்டார். அவர் பூஜித்த லிங்கங்களில் வடமேற்கு திசையில் இருந்த சிவலிங்கம் அமைந்துள்ள கோவில் காலமாற்றத்தால் சிதைந்து போனது. அப்போது பல்லவ மன்னர் ஒருவர் தன் ஆயுள் பலத்திற்கு வரும் கண்டத்திற்கு நிவர்த்தியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஜோதிடரிடம் கேட்டார். அதற்கு ஜோதிடர் பாழடைந்த சிவன் கோயிலை புதைப்பித்து கட்டி கும்பாபிஷேகம் செய்தால் ஆயுள் பலம் அதிகரித்து நீண்ட நாள் வாழ்வு கிடைக்கும் என்றார். உடனே அப்படி ஒரு கோயிலை தேடும்போது அந்த கோவில் பாழடைந்து இருப்பது தெரிய வந்தது. உடனே மன்னன் இங்கு வந்து இந்த கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் செய்து மதில் சுவரோடு கூடிய பெரிய கோவிலாக கட்டி அருகே குளமும் அமைத்து குடமுழுக்கு விழாவும் நடத்தினார். எம்பெருமானே, மார்க்கண்டேயனுக்கு மரண பயம் போக்கி சிரஞ்சீவித்துவம் கொடுத்தது போல் தனக்கும் நீண்ட ஆயுள் அளிப்பீராகுக என மன்னன் வேண்டினான். அவ்வாறே அவன் இறையருளால் நீண்டகாலம் வாழ்ந்தான். திருக்கடையூர் போலவே இங்கு இறைவன் ஆயுள் பலம் அளித்தமையினால் இறைவனுக்கு அமிர்தகடேஸ்வரர் என பெயரிட்டு ஏராளமான நிலபுலன்களையும் பொன் ஆபரணங்களையும் வழங்கினான். அந்நியர் படையெடுப்பின் போது ஆலயம் தாக்குதலுக்குள்ளாகி சிதிலமடைந்தது. 1970

0: பகுதியில் காஞ்சி பெரியவர் சென்னை வந்தபோது இங்கு வந்து மண்மேட்டில் பழங்கால சிதைகள் புதைந்து கிடப்பதை கூறி அவற்றை எடுத்து கோயில் எழுப்புமாறு கூறினார். மண் மேட்டை அகற்றிட அமிர்த கடேஸ்வரர் உள்ளிட்ட பல சிலைகளும் கிடைத்தன. எனவே இவ்வூர் சிலையூர் என அழைக்கப்பெற்று மருவி இன்று சேலையூர் என ஆகியுள்ளது. 1972 சுவாமியும் அம்மனும் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்தனர். 1975 பிற சன்னதிகள் அமைக்கப்பெற்று கும்பாபிஷேகம் செய்யப்பெற்றது. பின் மேலும் புனரமைக்கப்பட்டு 1994 2009 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றன. 18 புனித நீர் கலந்த திருக்குளம் இங்கு உள்ளது. மாசி மகத்தன்று இதில் நீராடுதல் சிறப்பு. ராஜகோபுரம் கடந்து சென்றால் இடப்புறம் விநாயகர் நால்வர் சன்னதி, கிழக்கு நோக்கி கருவறையில் லிங்க திருமேனி கொண்டு அமிர்த கடேஸ்வரர் தரிசிக்கலாம். எதிரே நந்தி உள்ளார். கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர் உள்ளனர். பிரகாரத்தில் தேவியரோடு சுப்பிரமணியர், அலர்மேல் மங்கையுடன் வெங்கடாஜலபதி, கருடன் நவகிரகங்கள், காலபிரைவர், சந்திரன், சூரியன், ஆஞ்சநேயர், ஐயப்பன் சன்னதிகள் உள்ளன. தலவிருஷம், அரசமரம், இங்கு சஷ்டிபதபூர்த்தி, சதாபிஷேகம் முதலின செய்து கொள்ளலாம். சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், வளைகாப்பு விழா, கார்த்திகை சோமவாரம், திருவாதிரை, மாசி மகம், பங்குனி உத்திர திருக்கல்யாண விழா, பிரதோஷம், தேய்பிறை அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி முதலியவை இங்கு விழா நாட்கள். சுபிக்ஷ வாழ்வை அளித்து நீண்ட ஆயுளை நல்கும் சென்னை சேலையூர் ஸ்ரீ அபிராமி உடனாய அமிர்த கடேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சேவை செய்தி தெரிஞ்சுக்கலாமா? விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இம்மாதம் 16 தேதி அன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பீமா திரைப்படத்திலிருந்து.

புத்துணர்ச்சியான பாடல்களாய் வளம் வந்துட்டு இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் கைப்பூக்கள். இதுக்கடுத்து என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? 8 மணிக்கு செய்தி சுருக்கம் வரும். அது இல்லங்க, எங்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டு இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா அப்படின்னு சொன்னானே எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போன் எடுக்க டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக நேர்களும் நாங்க ஏற்கனவே பேசியிருக்கோம் அப்படின்ற நேர்கள் அழைக்கலாம் 25 30 171. நீங்க நம்பர் கொஞ்சம் வேகமா சொல்றீங்க, மறுபடியும் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? 25 30 170 மற்றும் 25 30 171 அழைக்கலாம் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு. மறந்துடாதீங்க, இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மொழி திரைப்படத்திலிருந்து

புத்துணர்ச்சியான பாடல்கள்லாம் வளம் வந்துட்டு இருக்கலையா, அதே மாதிரி நேர்களுக்கான ஒரு புத்துணர்ச்சி நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டு இருக்கு. இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்பப்படலை கேட்டு மகிழலாம். அதுக்கு என்ன செய்யணும், ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 அழைக்கலாம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து.

நம்ம வானொலி நேயர்களை உற்சாகப்படுத்துற விதமா பாடல்கள்லாம் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த

இதுவரை சூப்பர் டூப்பர் பாடங்களாய் வளம் வந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் திரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:03.

குறிப்பா டூவீலர்ல போறவங்க ஹெல்மெட்டும் ஃபோர் வீலர்ல போறவங்க சீட் பெல்ட்டும் மறக்காம போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு குடும்பம் முக்கியம், அதை விட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிகளை போயிடலாமா? நேர்களுக்கு பிடித்த பாடல்களை வழங்குற பாட்டு விடுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய பாட்டு விடுமா நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறணும். சரி, விருப்ப பாடலை கேட்கணும்னா என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்களா? ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452

0: அப்படின்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 நேர்கள் அழைக்கலாம். விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில உங்களோட ஃபேவரட் சாங்க வழங்குறதுக்காக காத்திருக்கேன். நான் தமிழ் செல்வி.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெற முடியும். தொடர்ந்து இனிமேல் பேச கத்திருக்கும் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டுலாம். வணக்கம்.
3: எங்கள் ராமநாதபுரம் தேடுபுரிந்து வரும் ராமேஸ்வரம் அன்பழைக்கும் உங்களுக்கும் காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
3: நன்றி.
0: மற்றும்

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேயர்களின் விருப்ப பாடலை வழங்கும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. 8:10 முதல் நேரா பங்கு பெற்று ஆரம்ப பாடலை கேட்டாங்க இல்லையா, இப்ப இரண்டாவது நேரா பங்கு பெற்று என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: ராமநாதபுரம் மாவட்டம் முதலாத்தூர் வட்டம் டி நாராயணன் பேசுறேன்.
1: சரிங்க, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்.
3: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: sexy gents.
1: வெண்ணிலவில் லாண்டு வாங்கி மச்சு

0: கால்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
2: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार
3: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं
1: जन-जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी
4: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார்? எங்கிருந்து? வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: ராமநாதபுரம் மாவட்டம் கமிதியோட்டத்துல அஜித் பாண்டி பேசுறேன்.
4: சொல்லுங்க அஜித் பாண்டி, என்ன பாடல் கொடுக்கலாம்?
5: அமரன் படத்துல இருந்து மின்னலை மின்னலை பாட்டு கொடுங்க.
4: கொடுத்தலாம். நன்றி. இப்போ வந்தமைக்கு உங்களுக்கான பாடல் இசைக்க காத்திருக்கிறது 8:17 நிமிடத்தில்.

0: நேயர்கள் மனம் திரும்பிய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அந்த வரிசையில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சகோதரிக்கு.
0: காலை வணக்கம் சொல்றது
1: பரமக்குடியில இருந்து புவனேஸ்வரன் ஜெகதீசன்.
0: நல்லதுங்கம்மா, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: சிகரந்தோடு படத்துல இருந்து பிடிக்கதே பாட்டு
0: கொடுத்தலாம். நன்றி நீப்புல் வந்தமைக்கு. உங்களுக்கான பாடல் இசைக்கு காத்திருக்கிறது ஆகாஷ்வாணி வானொலியில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கோம். பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய ஃபேவரேட் சாங்கை கேட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. தொடர்ந்து இப்போ பேச காத்திருக்கோம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், வெங்கடாசலபதி, ராமநாதபுரம் மாவட்டம், பரமக்குடி.
0: சரிங்க, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: விடுதலை படத்துல இருந்து வழிநடுகாக்கா.
0: நன்றி ஐயா இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்கான பாடல் கொடுத்தலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் பாட்டியடிமா நிகழ்ச்சி தான் கேட்டு தொடர்ந்து நீங்கள் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
4: ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து பேசுறேன்.
3: ஏன் காலையில பேசுறீங்க, ஏன் இவ்வளவு சோகம்?
4: இல்ல இல்ல இல்ல, ஒண்ணும்
3: இல்ல. சரி, ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
4: இட்லி கடையில இருந்து ஒரு பாட்டு.
3: இட்லி கடையில இருந்தா? சூப்பர் சூப்பர். நன்றி. நிபுள் வந்து காத்திருக்கிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய ஃபேவரட் சாங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் சொல்றது
3: ராமேஸ்வரம். எஸ் சுகுமார்
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
3: பாடம் தெரியல இருந்து
2: அனைவருக்காகவும் நன்றி. நிபுல் வந்தமைக்கு உங்களுக்கான பாடல் இதோ கேட்கலாம்.

0: ஜாலமாய் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.99. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறாங்க. நிறைவான ராமநாதபுர நேயர் யாரு இங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: ராமநாதபுரம் மாவட்டம் எம்ஐபுரத்துல இருந்து ராஜாராமன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சங்கலான் படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு.
0: கொஞ்சம் நல்லா சத்தமா பேசலாமே.
1: சங்கலான் படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல் கேட்கலாம்.
0: நஞ்சினிப்பில் வந்து மிக்க உங்களுக்கான பாடல் இதோ இசைக்க காத்திருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி பாட்டு விடுமா நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் காலை 8:50. இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். ஒரு திருடன் ஒரு வீட்டில் போய் திருடணும்னு திட்டம் போட்டான். இருட்டினதும் போய் திருடணும். ஆனால் ராத்திரி ஆனால் வாசல் கதவை சாத்தி உள்பக்கம் தாழ்பால் போட்டுருவாங்களே, என்ன பண்ணுறது, எப்படி வீட்டுக்குள்ளே போகிறது? இவன் யோசனை பண்ணான், ஒரு முடிவுக்கு வந்தான். சரி, பகல் நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவோம், அங்கே போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்குவோம், இருட்டுற வரைக்கும் பேசாமல் இருப்போம். ராத்திரி எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறம் நைஸாக போய் பீரோவை திறந்து இருக்கிறது பூரா எடுத்துக்கிட்டு ஓடியாந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டான். அதே மாதிரி ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேலே அந்த வீட்டுக்காரன் இங்கேயே வெளியில் புறப்பட்டு போனான். வீட்டுக்கார அம்மா அடுப்பங்கரையில் என்னமோ சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. திருடம் பார்த்தான், இதுதான் சமயம்னு அந்த வீட்டுக்குள்ளே மெதுவாக நுழைஞ்சிட்டான். எங்கே ஒளியலாம்னு பார்த்தான், வலது பக்கம் ஒரு ரூம் இருந்தது, அங்கே போனான். அங்கே ஒரு படுக்கை அறை, அங்கே ஒரு பெரிய கட்டில் இருந்தது, அதுக்கு அடியில் போய் பதுங்கிட்டான். இருட்டினது நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசாமல் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறான். ரொம்ப நேரம் கழித்து வெளியில் போயிருந்த வீட்டுக்காரன் திரும்பி வந்தான், சாப்பிட்டான், லைட்டை நிறுத்தி விட்டு படுத்துட்டான். அந்த அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டாங்க. நடு ராத்திரி, விடிவிளக்கு லேசாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்காரன் லேசாக கண்ணை முடித்தான். கட்டிலுக்கு நேராக எதிரில் ஒரு கண்ணாடி, அதில் பார்க்குறான் கட்டிலுக்கு கீழே ஒரு திருடன் ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் திருடன் திருடன்னு சத்தம் போடல, யோசனை பண்ணான். மேஜையில் இருக்கிற கத்தி எடுத்து கையில் வச்சுக்குவோமா அப்படின்னு யோசனை பண்ணான். இந்த சந்தர்ப்பத்தில் கத்தியை உபயோகப்படுத்துறத விட புத்தியை உபயோகப்படுத்துறது தான் சாமர்த்தியம் அப்படின்னு நினச்சான். உடனே அது பிரகாரம் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணான் தெரியுமா? எதையும் வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னுடைய மனைவிக்கிட்ட பேச ஆரம்பித்தான். மனைவியும் புத்திசாலி, அதனால் அவங்களுக்கு தெரியும். அவங்களும் வீட்டுக்காரர் கேட்ட கேள்விக்கு பொருத்தமாக பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. இவன் கேட்டான், இதை பாரு, நமக்கு வந்து குழந்தை பிறந்தா அதுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஏகாம்பரம், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் பங்கஜவல்லி, இதுதான் அவங்க மாமனார் மாமியார் பேர், அதுதான் வைக்கணும் அப்படின்னாங்க அந்த அம்மா. அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணிவிட்டேன், கிருஷ்ணமூர்த்தின்னு கத்தனா அவன், இல்லை ஏகாம்பரம் பங்கஜவல்லின்றது இந்த அம்மா. வாதம் முத்தி போச்சு. கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தின்னா அவன், ஏகாம்பரம் பங்கஜவல்லி ஏகாம்பரம் பங்கஜவல்லின்னு இவங்க கத்துறாங்க, ஒரே சத்தமாக போச்சு. இதை கேட்டதும் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எதிர்த்த வீட்டில் இருந்தவங்களாம் எழுந்திரிச்சு ஓடி வந்து இவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தட தடன்னு. இவன் சாவகாசமாக எழுந்திரிச்சு போய் கதவை திறந்தான். என்னங்க இந்த ராத்திரி வேளையில் எங்களையெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது யாருன்னா, பக்கத்து வீட்டு கிருஷ்ணமூர்த்தி, எதிர்த்த வீட்டு ஏகாம்பரம் பங்கஜவல்லி எல்லாரும். அடடே, உங்களை கூப்பிடலிங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறது சம்மந்தமாக எங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டுது, அதுதான் விஷயம். வேணும்னா இதை கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிகிட்டு இருக்கிறான ஒருத்தன், அவனை கூட கேட்டு பாருங்க, அவன் தான் இதுக்கு சாட்சி அப்படிங்கிறான் அந்த ஆள். உடனே எல்லோரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு திருடனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்களாம். நெருக்கடியான நேரங்களில் பதறாமல் புத்திசாலித்தனமாக செயல்படணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. புத்திசாலித்தனமாக செயல்படுற ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க, குடும்ப தலைவி. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாரும் ராத்திரியானால் வீட்டை உள்பக்கமாக பூட்டி விட்டு தானே படுப்பாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை வெளிப்பக்கமாக ஒரு பூட்டு போட்டு பூட்டி விடுவாங்க. எதிர்த்த வீட்டுக்காரங்கக்கிட்ட சொல்லி தினமும் இப்படி பூட்டி விட சொல்கிறது பழக்கம். ஏங்க இப்படி செய்கிறீங்க, திருடன் சுலபமாக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, சுலபமாக வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, இவருக்கு அந்த பழக்கம் உண்டு அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்காரரை காட்டினாங்க. பக்கத்து வீடுகள் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டை பூட்டி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு 8:49 இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் தான் பங்கு பெற்றாங்க.

சை பால். நேரம் காலை 8:55. இனி கேட்கலாம் திரை இசை பாடல். பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது சிறை திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்துள்ளில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

ஹாப்பி ஹாப்பி மார்னிங் நேர்களே, இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திட்டிருக்கு. குட்டி குட்டி தகவல்களுடன் துள்ளலிசை மெட்டுக்களுமாய் ட்ரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்க நீருமில்லை. குட்டி குட்டி தகவல்கள் சொல்ல நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அர்ஜே டைனா. காலையில் ஆஃபீஸ் ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக கிளம்பிக்கிட்டே இருப்பீங்க, கிளம்பிட்டே இருங்க. அப்படியே மதுரை எஃப்எம் ரெயின்போவில் ட்ரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்க நிறமில்லை கேட்டுக்கிட்டே கிளம்புங்க நேர்களே. அதாவது இந்த நாள் இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக இன்று வந்து அனுசரிக்கப்பட்டுருக்கு.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். கத்திருக்க நேரம் இல்லை. அடுத்ததான் நாம என்ன தகவல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரி அன்னதாதா ஹை சங்கரக்ஷன் அபியான் திட்டம், அதாவது பிஎம் ஆஷா திட்டம், இதை பத்திய தகவல்கள் தான் நம்ம அப்படியே கேட்க போறோம் நேர்களே. விவசாயிகள் மற்றும் நுகர்வோருக்கு பயன் தரும் வகையில் விலை ஆதரவு திட்டம் மற்றும் விலை நிலைத்தன்மை நிதி திட்டம் PSS மற்றும் PSP இவை இரண்டையும் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிஎம் ஆஷா திட்டம். தகவல் கேட்டுட்டோம், பாடல் வருது கந்தசாமி திரைப்படம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 9:16:04 கேட்டுட்டு இருக்கீங்க பீட்ஸ், கத்திருக்கு நேரம் இல்லை. PM ஆஷா திட்டம், இதை பற்றிய தகவல் தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் நேர்களே. இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்யவும், நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்தவும் உருவாக்கப்பட்டது தான் PM ஆஷா திட்டம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி பங்கேற்கிறார்கள் பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிம்ம பெருமாள் மற்றும் கல்வியாளர் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள். நேரம் 9:24 கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரை டைம் பீட்ஸ், கத்திருக்கு நேரமில்லை. பிஎம் ஸ்கீம்ல ஆஷா திட்டம் இதை பத்திய தகவல்கள் தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். இந்த திட்டத்தில் மேலும் 2 பகுதிகள் இருக்கு, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. விலை பற்றாக்குறை செலுத்துகை திட்டம் PDPS மற்றும் சந்தை தலையீட்டு திட்டம் MIS ஆகியவும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தில் வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கு. பாடல் வருது எந்திரன் திரைப்படத்திலிருந்து, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்றென்றும் இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க பீட்ஸ். கத்திருக்கு நிறமில்லை பிஎம் ஸ்கீம் ஆஷா திட்டம், இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த திட்டம் விலை ஆதரவு திட்டத்தின் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் வந்து அந்தந்த பருவத்தில் லாபகரமான விலையை வந்து

0: உறுதி செய்து கொள்முதல் செய்யப்படுதாங்க. அடுத்ததா பாடல் கேட்டலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை. தினம் தினம் வித்தியாசமான தலைப்புகளோட வளம் வர கண்ணாடி மாளிகையில இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சியா மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 நேரலையில் பங்கு பெறுபவர் பூர்ணகுமார் அவர்கள், உடன் உரையாடுபவர் RP பரிமலா தேவி அவர்கள். மறந்துவிடாதீர்கள் நேர்களே, இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை. ட்ரைவ் டைம் பீட்ஸில் PM ஆஷா திட்டம், இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம்.

நிறைவா ஒரு தகவல் கேட்டு விடலாம் நேர்களே. வேளாண் மற்றும் தோட்டக்கலை பொருட்களின் விலைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்க விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம், அதாவது PM ஆஷா திட்டம் வந்து உதவி செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆஸ்திரேலிகளில் இதுவரை குட்டி குட்டி தகவல்கள் மற்றும் அதிரடி பாடல்களுமாய் வலம் வந்த ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்க நீரமலை நிறைவு பெற்றது நேர்களே. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். டைனா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் 9:40.

0: நிமிடம் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள், மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள்.
2: ஆகாசவாணி மதுரை வானொலி நிலைய நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த காலை வணக்கங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசினுடைய

0: பேராசிரியர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள்.
1: ஆகாசவாணி மதுரை வானொலி நிலைய நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த காலை வணக்கங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசினுடைய 12 ஆண்டு கால சாதனைகளை பற்றி, பல்வேறு துறைகளில் நடைபெற்று வருகின்ற வளர்ச்சி பணிகள் குறித்து நம்ம பேசி வருகின்றோம். இன்றைய தினம் நம்முடைய மத்திய அரசினுடைய சாதனைகளில் தொழிலாளர் நலன் சார்ந்த சாதனைகள், குறிப்பாக அதில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பலன்கள், இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நம்ம பேச இருக்கின்றோம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். தொழிலாளர் நலன் அப்படின்னும் போதே ரெண்டாக பிரிச்சிருது. ஆர்கனைஸ் செக்டர் ஒன்று இருக்குது, அன்ஆர்கனைஸ்ட், அப்புறம் கவர்மெண்ட் வேலைங்க இருக்குது, ப்ரைவேட் செக்டர் இருக்குது. இப்படி அதுவும் போக நம்மளுடைய ஜனத்தொகை மிகப்பெரியது, 140 கோடி பேர் இருக்கும்போது அதில் நிறைய பேர் அன்ஆர்கனைஸ் செக்டரில் தான், கிட்டத்தட்ட ஒரு 40% அதில் தான் வேலை பார்த்துட்ருப்பாங்க. இதில் நம்ம விவசாயத்தை தனியாக எடுத்துடலாம். இவ்வளோ பேர் வேலை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கா, நமக்கு இந்த வேலையில் வந்து ஒரு சமத்துவம் இருக்கா, இல்ல நமக்கான பாதுகாப்பு, குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கு ஒரு ஊதியம், ஆண்களுக்கு ஒரு ஊதியம், இப்படி எல்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கா, அதற்கு நம்ம பாரத பிரதமர் தலைமையிலான அரசு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: நிச்சயம் மேடம். பொதுவாகவே காலத்துக்கு ஏற்ற மாற்றம் அப்படின்றது மத்திய அரசாங்கம் அந்த மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நிறைய தொழிலாளர் நல சட்டங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது, மாற்றப்படாமல் இருந்தது. இப்போ பழைய 29 பழைய சட்டங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து புதிதாக தொழிலாளருடைய பாதுகாப்புக்காக, நலனுக்காக, சமூக பாதுகாப்புக்காக, அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக நிறைய பழைய சட்டங்களை ஒருங்கிணைச்சு 4 புதிய தொழிலாளர் கோடு, லேபர் கோடுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க மேடம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோட் ஆன் வேஜஸ் ஊதியம் சார்ந்த கோடு, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் செக்யூரிட்டி கோடு, அதே மாதிரி ஆக்குபேஷனல் சேஃப்டி கோடு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு, இப்படி 26 பழைய சட்டங்களை, 29 பழைய சட்டங்களை ஒருங்கிணைச்சு 4 புதிய தொழிலாளர் லேபர் கோடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கோடு பத்தி நான் சொல்ல தயாரா இருக்கேன் மேடம், நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம்.
2: கோட் ஆன் வேஜஸ் சொன்னீங்க, அப்படின்னா என்ன மாதிரியான சம்பளம் சதவீதத்தை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க, இதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஊதியம் கிடைக்குமா?
1: இப்போ நான் சொன்ன இந்த 4 லேபர் கோடும் 2019 2020லேருந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கோடான் வேஜஸ் வந்து என்னென்னா ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு கோடு. அதேமாரி நீங்கள் சொன்னீங்களே ஆண் பெண் அந்த மாதிரி என்ன ஊதியம் இருக்கும்னு சொல்லி, சம ஊதியம் எல்லாருக்குமே ஒரு சம ஊதியம் கிடைக்கக்கூடிய, அதை உறுதிப்படுத்தக்கூடியது தான் இந்த கோடான் வேஜஸ் என்ற கோடு. இன்றைக்கி இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி பாகுபாடற்ற ஒரு சம ஊதியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த கோடு வந்து உறுதி செய்து மேடம்.
2: இப்போ நம்ம தொழிலாளர்களாலன்னு பேசும்போது கூட கிக் ஒர்க்கர்ஸ், பிளாட்ஃபார்ம் கடை வச்சுருக்கவங்க எல்லாம் பற்றி பேசணும். இப்போ இந்த சோஷியல் செக்யூரிட்டின்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்களுக்கான ஒரு சமூக பாதுகாப்பை கொடுப்பதற்கான ஒரு கோடாக நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா இதில் என்னெல்லாம் வரும் அதில்?
1: நிச்சயமா மேடம். பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி அரசாங்க ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு இருந்தது, அதையும் இப்போ மேம்படுத்தியிருக்கிறாங்க. இது போக நீங்கள் சொன்னீங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அவங்களுடைய சமூக பாதுகாப்பு மேம்பாடைய முக்கியமாக கருத்தில் கொண்டு இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜிக் ஒர்க்கராக இருக்கலாம், பிளாட்ஃபார்மில் வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கராக இருக்கலாம், ஃபிக்ஸட் டேம் எம்ப்ளாயி, அவங்க வந்து நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு மாதம் இவ்வளோ வருமானம் சொல்லி
2: கான்ட்ராக்ட்
1: பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி எம்ப்ளாயாக இருக்கலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இபிஎஃப், இஎஸ்ஐ பெனிஃபிட் எல்லாம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதேமாதிரி கிராஜுட்டி, ஒரு வருடம் ஆனாலே, ஒரு வருடம் அவங்களுடைய பணிக்காலம் முடிஞ்சிட்டாலே அவங்களுக்கு கிராஜுட்டி உண்டு அப்படின்றத வந்து இந்த சோசியல் செக்யூரிட்டி கோடில் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இது போக அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்க சேஃப்டிக்காக, ஆக்குபேஷனல் சேஃப்டி, அதேமாரி அவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஸ், தொழில் சார்ந்த உறவுகள் வந்து மேம்பாடு பண்ணுறதுக்காக தொடர்ந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2 கோடை தாண்டி ஆக்குபேஷனல் சேஃப்டி கோடு அப்படின்னு சொல்லி இருக்கு, அதேமாரி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடுன்னு இருக்கு. இந்த கோடில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பணி நேரம், பொதுவாக நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே கூடுதலாக போனால் ஓவர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த கோடில் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. அதுமாதிரி பணி பாதுகாப்பு, அதுமாதிரி ஒரு தொழிலாளர் நலன் சார்ந்த இஷ்யூஸ் வருது, கிரீவன்சஸ் வருதுன்னு சொன்னால்

0: அதுக்கு இம்மிடியேட்டா என்ன தீர்வு கொடுக்கிறது, அவங்களுக்கு இதர பெனிஃபிட் போனஸ் போன்ற இதர பெனிஃபிட் என்ன கொடுக்கணும், அதேமாரி அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் எதிர்கால நலன்ஸ் கருதி சமூக பாதுகாப்பு கவரேஜஸ் என்னென்ன கொடுக்கலாம், இன்சூரன்ஸ் திட்டங்கள், அதேமாதிரி ஆக்சிடென்டல் பெனிஃபிட் என்ன என்ன மாதிரி இருக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து ஏற்கனவே நான் சொன்ன கிராஜுட்டி உட்பட இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க மேடம்.
1: இது நாம் முன்பு தொழிலாளர் நலன்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். இது அந்த இஸ்ராம் கார்டு, இஸ்ராம் போர்ட்டல் பற்றி கூட அதில் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இஸ்ராம் கார்டு வாங்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரியான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே அரசு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் 2 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் 3000 ரூபாய் கவர்மெண்ட்டே கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட பார்த்தோம். அதில் வந்து அவங்க இஸ்ராம் போர்ட்டலில் போயிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். மருத்துவ காப்பீடு, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பிற திட்டங்கள் வந்து நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே வேலைவாய்ப்பு போர்ட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் வேலை வேணும்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்கில் இண்டியா, அதுக்கப்புறம் திறன் பயிற்சி. இது போக கோவிட் காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அதில் வந்து கரீப் கல்யாண் ரோஜார் அபியான் சொல்லிட்டு வேலை இல்லாமல் நிறைய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக நலனுக்காக அவங்களுக்கு உதவிக்காக அவங்களுக்கு ரேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரில் அவங்களுக்கு பணமாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது இந்த அரசு யாரையுமே இங்கே விட்டு வைக்கல, மக்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த சமயத்தில் அந்த உதவியை செஞ்சுருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடிஞ்சது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69,000 பயனாளிகள் இந்த PMSYM சொல்கிறோம் அந்த ஸ்கீமில் கொண்டு வர்றாங்க அவங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்ததா இதன் மூலமாக?
0: மத்திய அரசுடைய திட்டம் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாடு உட்பட்டு தான் எல்லா திட்டங்களும் உள்ளடக்கி இருக்கு. அதனால் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி பலன்கள் நிறையா இருக்குது. பொதுவாக எந்த ஒரு திட்டம்னாலே அந்த தரவுகள் நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னால் அதிகமாக பயனடைந்த மாநிலம் சொன்னால் அது தமிழ்நாடாக தான் இருக்குது மேடம். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் இந்த இஸ்ராம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 89 லட்சம் பதிவுகள், இந்த 2024-25 தரவு பிரகாரம் பார்த்தேன்னு சொன்னால் 89 லட்சம் பதிவுகள் வந்து இருக்குது. இது அகில இந்திய அளவில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிடத்தக்க பதிவாக நம்ம இதை எடுத்துக்க முடியும் மேடம். அது PMSYM திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 69,000 பயனாளிகள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இதுக்கான தரவுகள் வந்து அதிகரிக்கும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை வந்து அதிக பலன் அடைஞ்சிருக்கு. தமிழ்நாடு ஒரு தொழில்துறை மாநிலமாக இருக்கிறதுனால இங்கே 500,000 தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய இபிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுட்டி, இது இதனுடைய பயன்பாடு வந்து அதிகமாக தமிழ்நாடு தான் பயனடைஞ்சிட்டு வருது மேடம். அதேமாதிரி நிறைய மகாராஷ்டிரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து இந்த அதிகமான வேலைவாய்ப்பு ஃபார்மல் ஜாப்ஸ் உருவாக்கி கொடுக்கறதுல முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்குது. அதேமாதிரி கேலே இந்தியா திட்டம், ஸ்கில் ப்ரோக்ராம், தொழிலாளர் திறன் மேம்பாடு, இது எல்லாமே லேபர் கோட்ஸ் வந்து அமுல்படுத்தினதுனால தமிழ்நாட்டில் வந்து சாலையோர தொழிலாளிகளாக இருக்கலாம், தொழில் முனைவர்களாக இருக்கலாம், ஜிக் போன்ற பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி பிளாட் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், ஐடி நிறுவனத்தில் கூடிய எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் அந்த துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் இருக்கலாம். அதிகமான பலனை வந்து இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு மேடம்.
1: இப்போ நம்ம நிறைய இந்த இன்ஃப்ளேஷன் வருது, திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடுது, உலக அளவில் அது நடந்துகிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த லேபர் கோடு வந்ததுக்கப்புறம் ஒரு பணி பாதுகாப்பு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வருதுன்றது நமக்கு தெரிய வருது. அது போக என்ன ஆகுதுன்னா எல்லோருக்கும் சம ஊதியம், ஒரே மாதிரியான ஊதியம், அதுக்கப்புறம் அவங்க பணியில் இருக்கும்போது அவர்களுக்கான பாதுகாப்பு, இல்லை அது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அதற்கான பாதுகாப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு சாலையோர வியாபாரியாக இருந்தாலும் சரி, இருவருக்கும் சமமான வசதிகள், பாதுகாப்பு, PF திட்டங்கள், கிராஜுவிட்டி, இதெல்லாமே இந்த அரசு செய்து கொடுத்துருக்கு. அதனால் தொழிலாளர் நலனில் வந்து இந்த அரசு மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்பு செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருது சார். உண்மையில் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு மாதிரி தான் இருந்தது. இதை இந்த அளவுக்கு எங்களுக்கு விரிவாக சொன்னதற்காக பெரிய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன்.
0: நிச்சயம் மேடம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இது வந்து இந்த எல்லா திட்டங்களையும் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதனால் ஒரு அவங்களுக்கு அந்த திட்டத்தினுடைய பலன் நேரடியாக தொழிலாளர்களுக்கு கொண்டு

0: கேட்குறாங்க. இதன் மூலமாக அவங்களுடைய சமூக பாதுகாப்பு, அவங்களுடைய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களுடைய பலன் வந்து உடனடியாக கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு. நன்றி மேடம், வணக்கம்.
1: நன்றி சார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது பெட்

தெரியாது நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்லை தேவையில்லவோ வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

தெரியாது, வாங்க ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

பழகிக்கலாம், what's your name and your number girl, பழகிக்கலாம், what's your name and your number, பழகிக்கலாம், what's your name and your number girl, பழகிக்கலாம், hey பழகிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்ததா 10:02 என் விருப்பம் நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருங்க. 10 மணி செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.

சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா்.

உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல், ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய மாநில அரசு மாற்றுத் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் பட்டாவில் பெயர் திருத்தம் தொடர்பான பணிக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது ஆட்டத்தில் தென்கொரிய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசு அணியை வென்றது. முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:03. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க 10:03. அடுத்த நிகழ்ச்சியா வளம் வர காத்துட்டு இருக்கு என் விருப்பம். என் விருப்பத்துல இன்னைக்கு என்னப்பா ஸ்பெஷல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வருது. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? சரி ஓகே, இப்போ நான் வந்து அடுத்ததாக ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ணுறேன், அதாவது ஒரு இசை கீற்று ப்ளே பண்ணுறேன், அதை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கெஸ் பண்ணுங்கள்.

படத்தில் மாதவன் நடிச்சிருப்பாரு, அப்புறம் ஷாலினி நடிச்சிருப்பாங்க, இந்த படம் பேர் அலைப்பாயுதே அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் கேட்ட கேள்வி அது கிடையாது. இதில் வந்து பச்சை நிறம் அப்படின்னு சொல்லி வரும், வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்லி வரும், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வருமே அப்படின்னு சொல்லியும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியில எனக்கு பிடித்த நிறங்கள் அப்படின்ற தலைப்புல தான் என் விருப்பம் நிகழ்ச்சி வளம் பெற காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் தமிழ் செல்வியோட. சரி ஓகே, நிறங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மைண்டுக்கு வர முதல் விஷயம் அப்படின்னாலே நிறைய நிறங்கள் வருங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்மூத்தா போலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய முதல் நிறம் வெள்ளை நிறம் இல்லையா? ஸோ வெள்ளை நிறம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அந்த ஏஞ்சல் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா ஏஞ்சல் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒயிட் கலரில் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பால் ஞாபகம் வரும், நம்ம சாப்பிட்ற சாதம் ஞாபகம் வரும், திடீர்னு வானத்தை பார்த்தா கூட திடீர்னு வெள்ளை கலரில் இந்த மாதிரி தெரியும், நிறையா விஷயங்கள் ஞாபகம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளை கலர் அப்படின்னு வெள்ளை நிறம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வரும் அப்படி யோசிச்சுட்டே இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

நிகழ்ச்சியில வந்து நிறங்கள், எனக்கு பிடித்த நிறங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில முதல் நிறமே பாத்தீங்கன்னா வெள்ளை கலர். அதாவது வெள்ளை நிறம் அப்படின்னு சொன்னாலே உங்க மைண்டுக்கு என்னென்ன வருது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோம். சரி, அடுத்ததா என்ன நிறம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால மஞ்சள் தானே அப்படின்னு சொல்லிவிங்க. அதுதான் கிடையாது. வெள்ளை அப்படின்னாலே அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் என்ன, கருப்பு தானே. அப்ப கருப்பு நிறத்தை பத்தி தானே பேச போறோம். கருப்பு நிறம் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வர முதல் விஷயம் கருங்கூந்தல், கார்மேகம், குழந்தைக்கு கண்ணுக்கு போடுற கண்மை, இரவு நேரம், இருட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாங்க. உங்களுக்கு என்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இந்த பாடலை கேட்டுடுவாங்க. 10:11 நிமிடத்தில்

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க. 10:16 என் விருப்பம் நிகழ்ச்சியில எனக்கு பிடித்த நிறங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாடல் கேட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததா என்ன கலர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அடுத்து விளம்பரம் காத்திருக்கும் ஒரு நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நேர்களின் கவனத்திற்கு இன்று முற்பகல் 11:02 விளம்பரம் கண்ணாடி மாளிகையில் மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 நேரலையில் பங்கு பெறுபவர் பூர்ணகுமார் அவர்கள், உடன் உரையாடுபவர் RP பரிமலா தேவி அவர்கள். எனக்கு பிடித்த நிறங்களில் வந்து வெள்ளை போயாச்சு, கருப்பு போயாச்சு, அடுத்து என்ன கலர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக, அதாவது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்மன், அதனால அப்போ என்ன கலர் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்ததான் மஞ்சள் நிறம். ஸோ மஞ்சள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் ஞாபகம் வரும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள், மெயினாக பூக்கள் தான் ஞாபகம் வரும். மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வீக வழிபாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற உடை உடுத்தி தான் நிறையா வழிபாடுகள் செய்வாங்க இல்லையா. பழங்களாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருங்க இந்த பாடலை கேட்டுட்டே.

இடத்தைக்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 10:23. ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. என் விருப்பம் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த நிறங்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு இல்லையா. சரி ஓகே, மஞ்சள் வந்துருச்சு, அடுத்ததா என்ன கலர், அதுக்கு கான்ட்ராஸ்டா என்ன கலர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. மஞ்சள் வந்து மங்களகரம் அப்படின்னா அதே மாதிரி மங்களகரத்துல இன்னொரு ஒரு நிறம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமால, சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவப்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். எடுத்துக்காட்டு வந்து பழங்கள். ஒரு பழத்தை வெளியே பார்த்தாலும் சிவப்பாக இருக்கும், உள்ளே உரிச்சாலும் சிவப்பாக இருக்கும், அந்த மாதிரி பழங்கள் இருக்குது. அதே மாதிரி பெண்கள் வைக்கிற திலகம். அடுத்து பார்த்தீங்கன்னா புடவை. யூஸ்வலாக திருமணத்துக்கு வாங்குற புடவை கூட பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் தான் இருக்கும், ஏன்னா அது வாங்கினா கொஞ்ச நாள் சென்டிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இப்போ சிவப்பு நிறத்துக்கேற்ற பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

0: வரை நிறங்களாய் வளம் வந்த என் விருப்பம் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில 1994 வெளிவந்த டூ இட் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்க போறோம். இந்த திரைப்படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காங்க, வைரமுத்து வரிகள் எழுதியிருக்காங்க. முதல் பாடலா எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் காற்றடிகளில் நேர்களுக்காக.

பாறைக்குள் வேலை போலே வெற்றி கொள்க. விட்டு போடு, விட்டு போடு என் தாய்ப்பு.

தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மிட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டும் எத்தனை எத்தனை பகையும் கண்டும் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு மிட்டு போடு.

சாசனி பாப்ப மகரி கரி நீ சமாச பசனி ப மகரி ச சகரி கமனி பம கம பசனி ரம ப சமகரி நீ

என்றென்றும் இசை ஜாலமாய் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் வலம் வருகிறது ஒருபட பாடல்கள் டூயட் திரைப்படத்திலிருந்து. அடுத்ததா நாம கேட்க போற பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா இணைஞ்சு பாடியிருக்காங்க. பாடல் வருகிறது காற்றலைகளில் இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 10:48 கேட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி டூயட் திரைப்படத்திலிருந்து. அடுத்ததா கேஜே ஏசுதாஸ் குரல்ல ஒரு பாடல் வலம் வருகிறது கற்றலைகளில், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் வலம் வருகிறது ஒருபட பாடல்கள். டூயட் திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேயர்களே, மீண்டும் நாளை காலை மணி 10:30 கேட்கலாம் ஒருபட பாடல்கள் மற்றொரு திரைப்படத்திலிருந்து. தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உட்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன்

கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மாம்பழ கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் வறட்சி பாதித்த பகுதிகளாக டெல்டா மாவட்டங்களை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது. தினம் தினம் வர்ண ஜாலமாய் வலம் வருகின்ற கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சியாக மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 நேரலையில் பங்கேற்கிறார் பூர்ணகுமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் RP பரிமலா தேவி. நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 170 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகை மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இன்னைக்கு இந்த கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாக காத்துட்டு இருக்கு. அதுவும் 10வது உலகக்கோப்பை அப்படின்னே சொல்லலாம். இதில் நிறைய அணிகள் கிட்டத்தட்ட, அதாவது வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகளிர் உலகக்கோப்பை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சாதனைகளை படைத்துக்கிட்டே வருது. அப்படி இருக்கிற இந்த சாதனையில் இன்னும் ஒரு மைல்கல்லாக தான் இந்த கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகுது. இதை பற்றி இன்னும் நிறைய பேசுகிறதுக்காக தான் இன்றைக்கி வருகை புரிந்திருக்காங்க பூர்ணகுமார் ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்றைக்கு சர்வதேச மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இங்கிலாந்தில் தொடங்குகிறது. இதனுடைய இன்றைக்கு தொடங்கி July 4 சனிக்கிழமை இறுதி போட்டி புகழ்பெற்ற லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில், ஏன்னா அங்கே தான் கிரிக்கெட் தொடங்கிய இடம், கிரிக்கெட்டினுடைய மெக்கா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம். அங்கே இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியினுடைய T20 போட்டியினுடைய இறுதி போட்டிகள் நடைபெறவிருக்கிறது. இந்த இறுதி போட்டியில் இந்திய அணி பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடியில் சமத்துக்கு சமம் 70 கோடி பெண்களுக்கும் ஒரு ஆவல் இருக்கணும். ஏன்னா கடந்த November 2 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பெற்றது. அந்த சாம்பியன்ஷிப் பட்டத்திற்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்முடைய இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகள் சந்தித்தார்கள். ரொம்ப மகிழ்வாக அவர் கலந்துரையாடியதையெல்லாம் நாம் வந்து இணையத்தில் பார்த்துருக்கலாம். அப்படி ஒரு மகிழ்வான இன்னொரு தருணம் நம்முடைய வீராங்கனைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இன்றைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்களோடு உரையாட காத்திருக்கிறோம். உங்களோடையும் பேச காத்துக்கிட்டு இருக்கேன்.
2: அதாவது இன்னைக்கு June 12 அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள், விளையாட்டு சார்ந்த நிறைய விஷயங்கள் ஆரம்பமாயிடுச்சு.
3: சபாஷ்.
2: அதே மாதிரி இந்த கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே, அது இந்தியர்கள் எல்லாருக்குமே கிரிக்கெட் அப்படின்னாலே ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு.

0: ஏன்னா நம்ம மைதானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த கிரிக்கெட் போட்டியில வந்து ரொம்ப ஆர்வமா பங்கெடுத்துக்கிறாங்க. இந்த T20 அப்படின்றதுக்கான ஒரு வரலாறு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை பத்தி சொல்லிருங்க சார்.
1: அது முதல்ல நாம என்ன சொல்லணும்னா, பகல் நேர கிரிக்கெட் போட்டி தான் ரொம்ப காலமாக நடத்திட்டு இருந்தோம். அதில் சிவப்பு நிற பந்துகளை தான் பயன்படுத்தும். ஏன்னா பகல் நேரத்தில் சிவப்பு நிற பந்துகள் தெளிவாக தெரியும். அது வெள்ளை சீருடை அணிந்து என்ன வெயிலில் ஆடுகிற ஆட்டம், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஆடுகிற ஆட்டம், அப்படி தான் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் தொடங்குச்சு. 1975 தான் 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளாக அது மாறுச்சு. அந்த 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் 1975 ஆண்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளாக தொடங்கிச்சு. ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அதிலிருந்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளேயே பெண்களுக்கான உலகக்கோப்பை 50 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் தொடங்குச்சு. ஆனால் அப்படி ஒன்று நடக்கிறத உலகத்தில் இருக்கிற எந்த ஆண்களுமே கவனிக்கலை, எந்த ஊடகங்களுமே கவனிக்கலை. இந்த கிரிக்கெட் போட்டியில் நான் இந்த T20 வர்றதுக்கு முன்னால் நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், நம்முடைய இந்திய அணியினுடைய கேப்டனாக இருந்தவங்க மித்தாலி ராஜ், அவங்க இப்போ வர்ணனையாளராகவும் இருக்காங்க. அவங்க ஒரு முறை தன்னுடைய கிரிக்கெட் பேட்டு கிட்டோட விமானத்தில் ஏறி போய் கொண்டிருக்கிற போது ஒருத்தர் கேட்டாங்களா, என்ன நீங்கள் ஹாக்கி விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். ஏன்னா பெண்கள் கிரிக்கெட் விளையாடுறது அப்படிங்கிறதே அப்போ வந்து ஒரு விசித்திரமான விஷயமாக இருந்திருக்கும் போல் இருக்குன்னு அவங்க மித்தாலி ராஜ் அவங்களுடைய பேட்டியில் கூட சொல்லியிருந்தார். அவங்கள பொண்ணு பார்க்க ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இந்திய அணியினுடைய கிரிக்கெட் கேப்டன். அவர் 2 முறை அந்த இந்திய அணியினுடைய கிரிக்கெட் கேப்டனாக இருந்து 2வது முறை கேப்டனாக இருக்கிற போது பொண்ணு பார்க்க வந்தவர் கேட்டிருக்கிறாரு, கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் கிரிக்கெட் எல்லாம் விட்டுருவீங்கல்ல அப்படின்னு. இந்த உங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நம்ம குழந்தையெல்லாம் நீங்கள் தானே வளர்க்கணும் அப்படின்னா. அதை சொல்லிவிட்டு அவங்க சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிரையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு டீமினுடைய கேப்டன்கிட்ட கேட்கக்கூடிய மனோபாவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு சென்னை கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் சென்னைக்கு ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. அவர் ICC-னுடைய உலக அளவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக இருந்தார். அவர் ஒரு முறை சொன்னார், எனக்கு இந்த பெண்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுலலாம் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ICC-யில் எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து பெண்கள் கிரிக்கெட் போட்டிகளை நடத்தணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா, கடந்த ஆண்டு 6 மாதத்துக்கு முன்னால் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் நாங்களும் எங்களுடைய, அது ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய அதிபர் வரு, அந்த நிறுவனம் சார்பாக ஒரு தனியான ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு மகளிர் அணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ காலம் எவ்வளோ மாறி இருக்கு இல்லையா, இதுதான் மிகப்பெரிய வெற்றி. திரும்ப அந்த T20 கேள்விக்கு வரேன். அந்த 50 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் நடந்தது ஆஸ்திரேலியாவில். கலர் வண்ணச்சீருடைகளோடு 1976 பிறகு அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் பென்சன் அண்ட் ஹெட்ஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கர் சீரீஸ்னு ஒன்று தொடங்கினாங்க. அதில் வந்து வண்ணச்சீருடைகளோடு ஆண்கள் விளையாட தொடங்குவது, அப்புறம் அதை ஒளி விளக்கில் பகலிரவு விளையாட்டு போட்டிகளாக நடத்துவது அப்படின்னு மெல்ல மெல்ல பரிணாமம் பெற்று வந்தது. நாம் வந்து 1980 பின் நாம் எப்போவுமே ஒரு 10 ஆண்டுகள் அப்போல்லாம் கொஞ்சம் பின்தங்கி இருந்த காலம். அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல வந்ததற்கு பிறகு கபில் தேவ் தான் முதன் முதல்ல இந்தியாவில் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியை ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டாக நடத்தினால் அது வந்து வளரக்கூடிய கலைஞர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப பெரிய ஊக்குவிப்பாக அமையுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை தொடங்கினார். அவர் தொடங்கின முதல் ஆண்டு அது ரொம்ப வெற்றிகரமாக நடந்தது. அதுக்கு பிறகு இது ஒரு தனியார் அமைப்பு நடத்துவது சரியல்ல, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இன் இந்தியா அதுவே அதை பொறுப்பெடுத்து நடத்தி கொள்ளணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ BCCI என்பது நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கக்கூடிய, அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய, அதனுடைய வழிகாட்டுதலில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அண்மைக்கால உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் அதற்கு பிறகு தான் இந்த இரவு நேரத்தில் நடக்குது. இப்போ ஆனால் இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய போட்டிகள் பெரும்பாலும் பகல் போட்டிகளாகத்தான் நடக்க போகுது இப்போ மகளிருக்கு. ஏன்னா அந்த பகலில் நடந்தினா தான் இந்தியாவில் ராத்திரியில் நீங்கள் கிரிக்கெட் பார்ப்பீங்க, டிவியில் அதன் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இந்த போட்டிகளை நடத்துவதற்குரிய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குங்கிறதுனால இங்கிலாந்தில் இப்போ மத்தியானம் தான் தொடங்க போகிறாங்க சரிங்களா. அதனால் இங்கிலாந்தில் பகலில் நடந்தாலும் நமக்கு இந்திய நேரப்படி இரவாயிரும், அந்த 5.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதனால்
0: இந்த T20 அப்படின்றதுக்கான வரலாறு

0: அது முக்கியமாக கிரிக்கெட் அப்படின்றதுக்கான வரலாறு நிறைய இருக்குது. ஆனால் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான வரலாறு, எப்பொழுதும் பெண்கள் போராடி தான் எல்லாத்தையும் வந்து கிடைக்க பெறணும் அப்படின்றது இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உலகக்கோப்பையும் இருக்குது. தொடர்ந்து நேர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க,
1: ரொம்ப முக்கியம்.
0: வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கு காட்டுப்பத்து பாண்டியராஜன் அன்பான வணக்கம். ஐயா பூர்ணச்சந்திர ஐயா அவர்களுக்கு வணக்கம்.
1: சரியா சொல்லுங்க ஐயா.
2: இன்னைக்கு T20 வந்து மகளிருக்கான போட்டியில வெற்றி பெறுவாங்கன்னு என்னுடைய நம்பிக்கைங்க ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சியான
2: முறையில வெற்றி பெறுவாங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து இன்னைக்கு வந்து நேரலையில நம்ம பாக்கணும்னா அங்க வந்து பகல் நம்மளுக்கு வந்து இரவு, அது சரியான டயத்தை சொல்லிட்டீங்கன்னா எல்லா பேருமே ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம மகளிருக்கான கிரிக்கெட் போட்டினாக்கா எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பம் தோறும் அவங்கவுங்க டிவியில இப்படி இருக்கு அப்படின்றது கண்டுகளிப்பாங்க. அதுக்காக அந்த டயத்தையும் குறிப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்னுடைய
1: இன்னைக்கு இன்னைக்கு இங்கிலாந்து இங்கிலாந்து நேரம் பிற்பகல் 2 மணி, அது இந்திய நேரம் இரவு 7:30 மணி. 7:30 மணிக்கு தொடங்கும் சரிங்களா, இந்திய நேரப்படி. நன்றியா. தொடர்ந்து இன்னைக்கு வந்து 4 மேட்ச் இருக்கு சரிங்களா. இன்னைக்கு 3 மேட்ச் இருக்கு, 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் சரிங்களா. நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: அதாவது மேட்ச் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரதான் செஞ்சிருது. அதுவும் நம்ம வந்து நேராக பார்க்க முடியலனாலும் நம்ம வந்து டெலிவிஷன் வாயிலாகவும் பார்த்துக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இந்த T20 அப்படின்னு சொல்லும்போது இப்போ எவ்வளோ அணிகள் இதில் பங்கெடுத்துக்கிறாங்க?
1: நல்ல கேள்வி. இப்போ இந்த மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இதுக்கு முன்னால் வரைக்கும் 8 அணிகள் இருந்தது, இந்த முறை 10 அணிகள் பங்கேற்கிறார்கள் சரிங்களா. அப்போ அதில் வந்து 12 அணிகள் பங்கேற்கிறாங்க. அதில் 2 குழுவாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதில் ஏ குரூப் ஒன்று இருக்குது, பி குரூப் ஒன்று இருக்குது. ஏ குரூப்பில் இந்திய அணி 5 ஆட்டங்கள் விளையாடணும். இந்திய அணியினுடைய பிரிவில் வந்து தான் ஆஸ்திரேலியாவோட சந்திக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலிய அணி 7 முறை இந்த உலகக்கோப்பையை வென்றவர்கள் சரிங்களா. அது தவிர பிற 3 முறைகளில் 1 முறை வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 1 முறை நியூசிலாண்டு, 1 முறை இங்கிலாண்டு. ஆக மொத்தம் 10 முறையில் நடந்த போட்டிகளில், கணக்கு சரியாக சொல்லிட்டேனா, ஆக மொத்தம் 10 முறைகளில் நடைபெற்ற ஆட்டங்களில் 7 முறை ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த அணியினுடைய கேப்டனாக இருந்தவங்க மெக்லானிங் அப்படின்னு முன்னால் இருந்தவங்க, அவங்க 2 முறை இந்த உலகக்கோப்பையை தட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த அணி நம்ம ஏ பிரிவில் இருக்குது. அது தவிர நம்ம ஏ பிரிவில் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் தென்னாப்பிரிக்க அணி. இந்த தென்னாப்பிரிக்க அணியினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். நாம் 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நமக்கு இறுதி போட்டியில் நாம் சந்தித்தது தென்னாப்பிரிக்க அணியில் தான். அந்த அணியினுடைய கேப்டன் லாரா உல்ஃப்தத், அவங்க வந்து ஒரு அருமையான கேப்டன், முன்னிருந்து அணியை நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த இறுதி போட்டியில் நமக்கு மும்பை வன்கடே மைதானத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணி தோற்ற பிறகு கூட நம்முடைய இந்திய ரசிகர்கள் அத்தனை பேர் எழுந்து நின்று வெல் பிளேட் லாரா அப்படின்னு ஒரு 5 நிமிடம் கோஷம் எழுப்பக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையாக விளையாடிய ஒரு பெண்மணி லாரா உல்ஃப்தத். இந்திய அணிக்கு கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர், அவங்க வந்து பஞ்சாபை சேர்ந்தவர்கள். அவங்க தான் நீண்ட நாளாக விளையாடிட்டுருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, 2017 இங்கிலாந்தில் நடைபெற்ற ஒரு 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான செமிஃபைனலில் கபில் தேவ் வந்து முன்னால் அடித்த 175 ஓட்டங்களை தாண்டி 176 ஓட்டங்கள் ஒரு பெண்மணி ஒற்றையாளாக இந்திய அணியை அரையிறுதியில் வெல்வதற்கு உதவி செய்தார்கள். 176. அந்த ஆட்டத்தை நான் நேரலையில் வேற பார்த்துருக்கேன், எனக்கு அவ்வளவு நினைவு இருக்குது. மிக பிரமாதமான ஒரு ஆட்டம், ஒரு தனி நபர் அவ்வளவு ஆற்றலோடு விளையாண்டாங்க. அவங்க அடித்த ஒரு பந்து வந்து மைதானத்தை விட்டு வெளியே போன பிறகு 2 செய்தாங்க. அவங்களுடைய பேட் வந்து உண்மையிலேயே மரத்தினால் செய்யப்பட்ட பேட்டா அப்படின்னு ஒரு சோதனைக்கு உட்பட்டுனாங்க. இன்னொன்று டோப் டெஸ்ட், ஒருவேளை அவங்க போதை மாத்திரை பயன்படுத்தியிருக்கிறாங்களா, ஒரு ஆணால் கூட இவ்வளோ தூரம் அடிக்க முடியாது, ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இப்படி அடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தினாங்க. அதாவது நீங்கள் பெண்களாக இருந்தால் 2 முறை உங்களுடைய நேர்மையை நிரூபிக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளோடு தான் இருக்க முடியும். அவங்க தான் இப்போ இந்த அணியை வழி நடத்துகிறாங்க, இந்திய அணி. ஆக நம்ம பிரிவில் வந்து ஆஸ்திரேலியா சொல்லிட்டேன், அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிட்டேன். அதற்கு பிறகு நாம் முதல் ஆட்டம் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம்.
0: 14ஆம் தேதி நடக்க போகுது.
1: ஆமா,
0: நம்ம வந்து இந்தியா களம் இறங்க போகுது.
1: ஆமா, பாகிஸ்தானோட
0: கண்டிப்பாக.
1: அப்ப எனக்கு ஒண்ணு உங்களுக்கு தெரியும்.

0: தெரியுமோ தெரியாதோ, அந்த பாகிஸ்தான் யூனியனுடைய கேப்டன் ஃபாத்திமா சனா அப்படிங்கிறவங்க ஒரு அருமையான வேகப்பந்து வீச்சாளர், ரொம்ப புத்திசாலித்தனமான பந்து வீச்சாளர். நீங்கள் வந்து நாடுகளை கடந்து ஆட்டத்தில் மிக நேர்த்தியாக தன்னுடைய திறனை வெளிப்படுத்துகிறவர்களை ரசிக்கிறவர்கள் தான் உண்மையான ரசிகர்களாக இருக்க முடியும்.
1: உண்மையாகவே பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அதிபுத்திசாலிகளாக தானே இருக்கும் அப்படின்னு போது ஒன்றும் இந்த கேள்விக்கான இடமே வராதில்ல.
0: நல்லது நல்லது, இதை உங்கள் கூற்றை ஏற்றுக்கிறேன். அப்புறம்
1: இத்தனை நேர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம் காசிமாயன் குருத்துறை.
0: சொல்லுங்க.
2: வணக்கம்யா.
0: சொல்லுங்க.
2: அதாவது பெண்கள் அன்னைக்கு நம்ம இந்தியா அன்னைக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள்.
0: சரியா,
2: ஏற்கனவே வேர்ல்டு கப் வாங்கியிருக்காங்க, இந்த தடவை வாங்கணும்னு என்னுடைய ஆசை.
0: அது வந்து 50 ஓவர் உலகக்கோப்பை வாங்கியிருக்கிறாங்க, இந்த ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பை வாங்கட்டும். ஒன்று, நீங்கள் குருவித்துறையிலேருந்து தானே பேசுகிறீங்க?
2: ஆமையா, என் கிராமத்தில் வந்து அவ்வளவு கிரிக்கெட்டில் பெண்கள் வந்து இந்த வேற த்ரோபால் அதில் வந்து கபடியில் வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. கிரிக்கெட் அவ்வளோ.
0: குருவித்துறைக்கும் சோழ வந்தானுக்கு எவ்வளோ தூரம்?
2: 8 கிலோமீட்டரியா.
0: சோழ வந்தான்லேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை விளையாடுது இந்திய கிரிக்கெட் அணிக்காக, தெரியுமா உங்களுக்கு?
2: அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ குருவித்துறைக்கு நீங்கள் அதை டெவலப் பண்ணீங்கன்னா இன்னும் இதை விட திறமையானவங்களாம் இருக்காங்க.
0: ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றியா, நன்றியா,
2: நன்றி நன்றி நன்றி.
0: சோழ வந்தானை சேர்ந்த ஜி கமலினி அவங்க அண்டர் 19 19 வயதிற்கு உட்பட்ட பெண்மணிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் உலகக்கோப்பை வென்ற அணியில் விக்கெட் கீப்பராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டவர் ஜி கமலினி. அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதுவும் சோழ வந்தானை சேர்ந்தவர், நம்ம மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனால் குருவித்துறை நேயர் ரொம்ப மகிழலாம். வேற யாராவது நேயர் இணைப்பில் இருக்காங்களா, அவர்களையும் நாம் சந்திக்கிறோம்.
1: அதாவது இந்த T20 அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 33 போட்டிகள் நடைபெற காத்துக்கிட்டு இருக்கு.
0: ஆமாம்,
1: இந்த 33 போட்டிகளும் வந்து ரொம்ப உற்சாகமாக அதுவும் இன்னைக்கு ஆரம்பமாக போகுது.
0: ஆமாம்,
1: ஒரு பக்கம் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமான ஒரு கேள்வி இதுதான், எப்படி ஆண்கள் விளையாடுற அளவுக்கு பெண்களும் சாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இப்போ உருவாகி போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த T20 அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற மகளிர் இந்த கிரிக்கெட் அப்படின்றது எந்த அளவில் இப்போ போயிட்டு இருக்கு?
0: அது ரொம்ப நல்ல கேள்வி. எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னாங்க, நம்முடைய போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கான கிரிக்கெட் அமைப்பு இருக்கே, அந்த அமைப்பு பெண்களுக்கான கிரிக்கெட் நிர்வாகத்தை எடுத்துக்கல. ரொம்ப காலம் பெண்கள் கிரிக்கெட்டை தனியாக நடந்துட்டு இருந்தது, அவங்களா ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கூட கிடைக்கல. உங்களுக்கு தெரியுமோ தெரியாத, ஒரு முறை உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளுக்கு போகிறதுக்கு பெண்கள் அணிகிட்ட பணம் இல்லை. ஒரு மந்த்ரா பேடி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய திரைப்பட நடிகை, அவங்க தான் சொந்த காசை கொடுத்து இந்திய கிரிக்கெட் அணியை அனுப்பிச்சாங்க, கேட்டிங்களா? அதுக்கப்புறம் இப்போது பிசிசிஐ கண்ட்ரோலுக்கு வந்ததற்கு பிறகு இப்போ ஜெய்ஷா அவர்கள் தான் அதனுடைய ஐசிசிக்கே சேர்மனாக இருக்கார். அவர் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கும் சேர்மனாக இருக்கார். அவர் வந்ததற்கு பிறகு பல முன்னெடுப்புகளை எடுத்ததற்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணி, மகளிர் கிரிக்கெட் அணி ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் அப்படிம்பாங்க, நம்ம ஊரில் ஐபிஎல் நடத்துகிற மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து WBBL அப்படின்னு ஒரு கிரிக்கெட் தொடர் நடக்குது, விமன்ஸ் பிக் பாஸ் லீக் அப்படின்னு பேர். அந்த அணியில் வந்து கிட்டத்தட்ட 10 அணிகள் 12 அணிகள் விளையாடுது. அதில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய வீராங்கனைகளெல்லாம் பங்கெடுப்பதற்குரிய வாய்ப்பு கிடைச்சிது. இந்தியாவிலேருந்து ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன்பிரீத் கவுர், அப்புறம் தீப்தி சர்மா இவங்கள்லாம் அந்த அணிகளில் போய் விளையாண்டது ஒரு சர்வதேச அனுபவம். அந்த அணியில் போய் விளையாடிட்டு வரும்போது ஹர்மன்பிரீத் கவுர் சொன்னாங்க, இது வரைக்கும் நாம் மொட்டை மொட்டையாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்குறோம், பந்து வீசுகிறவங்க எப்படி பண்ணணும், விக்கெட் கீப்பர் எப்படி பண்ணணும், ஒரு பவுலருக்கு ஃபாஸ்ட் பவுலர் எப்படிப்பட்ட உடற்பயிற்சி மேற்கொள்ளணும், இதுக்கான மிஷினெல்லாம் ஆஸ்திரேலியாவில் வச்சு அந்த மாதிரி செய்கிறாங்க. நாம் இன்னும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஓடுறது, 4 தடவை ஜாகிங் பண்ணிட்டால் மட்டும் கிரிக்கெட் வராது அப்படின்னு நமக்கு அந்த விதமான தொழில்நுட்பத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது இப்போ இருக்கிற இந்திய அணியினுடைய கேப்டன்.
1: அதாவது தன்னைத்தானே எப்படி மெருகேற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு வழியையும் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசுவோம்
0: பேசுவோம் பேசுவோம்.
1: வணக்கம்.
3: மேம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஆமா, நீண்ட நாள் ஆச்சு உங்க குரலை கேட்டு, எப்படி இருக்கீங்க?
3: ஆமா, நல்லா இருக்கிறேயா, மிக்க மகிழ்ச்சி உங்க கூட இன்னைக்கு பேசுறதுல. ஐயா எனக்கு 2 கேள்விகள். இப்போ பெண்களுக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாமினா அப்படிங்கறது ஆண்களை காட்டிலும் கம்மி அப்படிங்கிற மாதிரி.

0: விளையாட்டுல பெண்களுக்கு இந்த ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் வழங்குறாங்க, அல்லது உங்களுடைய அந்த சில டிப்ஸ் கொடுங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, பெண்களுக்கு தனி ஒரு அடையாளத்தை விளையாட்டு துறையில இளைய வயதிலிருந்து பெற்றோர்கள் அமைச்சு தரணும் அப்படிங்கிற பட்சத்துல பெண்களுக்கு பிரத்யேகமாக அந்த கோச்சிங் அல்லது என்ன விஷயங்கள் செய்யும் பொழுது பெற்றோர்களா அந்த குழந்தைகள் இன்னும் விளையாட்டு துறையில வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இதை பத்தி சொல்லுங்க.
1: ரொம்ப அருமையா ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல ஒண்ணு, பெண்களுக்கான ஸ்டாமினா அப்படிங்கிறது. இந்த ஸ்டாமினா அப்படிங்கிறதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு, ஆண்களோட ஒப்பிடுகிற போது ஒரு ஸ்டாமினா. பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து உடல் ரீதியாக ஆண்களை விட பலகீனமானவர்கள் தான். அது வந்து இயற்கை செய்திருக்கக்கூடிய ஒன்று. அதுக்காக பலகீனமானவர்கள்ங்கிறத விட உடல் பலவீனத்தை விட மனம் வந்து ரொம்ப பலமானவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஒன்று, மனபலம் அப்படிங்கிறது ஒன்று. அதனால் அந்த உடல் பலவீனத்தை மனபலம் இட்டு நிரப்பிடும். இந்தியா போன்ற வளரக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்க பெண் குழந்தைகளுக்கான போதுமான நுண்ணூட்டச்சத்து கிடையாது. போகுது பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி ஒரு மனோபாவங்கிறது இருக்குல்ல, ஒரு பொது புத்தி. அந்த பொது புத்தியை மாற்றுவதற்கு வானொலி போன்ற ஊடகங்கள் தொடர்ந்து பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற நுண்ணூட்டச்சத்துங்கிறது வழங்கப்படணும். அதனால் இன்னொன்று, கொஞ்சம் வளர்ந்தவொடனே பொம்பளை பிள்ளை இப்படி நிறைய திங்காத, வெயிட்டு போட்டுருவேன், ஜீரோ சைஸு, நீ ஜீரோ சைஸ் ஆயிரு, 12 சைஸ் ஆயிரு. இந்தியாவுக்காக ஒரு அணிக்காக விளையாடி இந்திய அணிக்கு கோப்பை வாங்கி தர்றது முக்கியமா, ஜீரோ சைஸ் முக்கியமா, இவங்களாகவே நான் குண்டடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை குறைக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள். அதுவும் இப்போ பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போதெல்லாம் நல்ல போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கப்படணும். இது ஒன்று, ஆணோட கம்பேர் பண்ணும்போது. இன்னொன்று என்னென்னா, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் 4 நிற மனிதர்கள் இருக்கிறாங்க. மஞ்சள் நிற மனிதர்கள், வெள்ளை நிற மனிதர்கள், கருப்பு நிற மனிதர்கள், பழுப்பு நிற மனிதர்கள். நாம் இந்தியர்கள் பழுப்பு நிற மனிதர்கள். இதில் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமும் மஞ்சள் நிற மனிதர்களும் பலவீனமானவர்களாக தான் இருக்காங்க. வெள்ளை நிற மனிதர்கள் காக்கோஸ் அப்படிம்பாங்க, அந்த மனிதர்களும் கருப்பு நிற மனிதர்களும் இயல்பாகவே நல்ல ஆகிருதி பெற்றவர்களாகவும் இருக்கிறாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நாம் இந்திய அணியிலேருந்து தாலியா மக்ராத்துன்னு ஒரு தங்க விளையாடுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயரமும் அவங்களுடைய ஸ்ட்ராக்சரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரேயங்கா பாட்டில்னு ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க, ரெண்டு பேரையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா மலைக்கு பக்கத்தில் ஒரு பூச்சி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் ஆகிருதி இருக்கும். ஆனால் தாலியா மக்ராத்தை 10 பந்தில் 3 தடவை அவுட் ஆகக்கூடிய வல்லமை ஸ்ரேயங்கா பாட்டிலுக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று, இந்த உடல் வாகுங்கிறது ஒன்று. இந்தியா போன்ற நாடுகளில் 70 கோடி பேர் பெண்கள் இருக்கிறாங்க. 70 கோடி பேர் பெண்களில் நாம் ஒரு 70 லட்சம் பேர், 100க்கு 1 70 லட்சம் பேர் 7 லட்சம் பேர், 1000ல் 1 வந்து விளையாட்டுத் துறையில் ஆர்வம் காட்ட வைக்கணும். நம்ம மனோபாவமே பெண்கள் வந்து பெண்களே ஒரு விளையாட்டு பொருள், ஒரு விளையாட்டு பொருளே விளையாடலாமாங்கிற மனோபாவம் தான் இங்கே நம்மகிட்ட அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், பெரும்பாலும் பெண்களை போய் விளையாடுறதுக்கு வீட்டில் உட்காந்து விளையாடுற மாதிரி விளையாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லித்தருவோமே இல்லையா. பொம்பளை பிள்ளை கையை காலை ஒடிச்சுக்கிட்டேன்னா நாளைக்கு எமந்தலையில் கட்டுறது அப்படிங்கிற ஒரு அவுட்லுக் இருக்குல்ல, அந்த அவுட்லுக்கிலேருந்து மாறி விளையாட்டுனா இன்ஜுரி இப்போ காயம் வரும், போராடணும், அந்த மனோபாவங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் இதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இங்கிலாந்து அணியினுடைய இப்போதைய கேப்டன் நாட் ஸ்டீவர் பிரண்ட், அவங்க ஒரு 10 அல்லது 14 மாதத்துக்கு முன்னால் ஒரு குழந்தையை பெற்று எடுத்துருக்குறாங்க. 14 மாசம் 1.5 வயசு குழந்தைக்கு அம்மா அவங்க. ஒரு மைதானத்தில் அவங்க இடையில் தாய்ப்பால் ஊட்டிட்டு வந்து பேட்டிங் பண்ண சம்பவமெல்லாம் உண்டு, சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு ஸ்டாமினாங்கிறது இருக்குல்ல, அதை தக்க வைத்து கொள்வது, அது வேணும். அந்த பார்வை வேணும், அந்த விசாலமான நோக்கு வரணுங்கிறது தான்.
2: அதாவது உடல் வலிமை மட்டும் இல்லை, மன உறுதியும் இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி 4 விதமான மனிதர்கள் இருந்தாலும் அவங்களையும் போட்டி போட்டு ஜெயிக்கிற வல்லமை வந்து மன உறுதி.
1: மனம் தானே ரொம்ப பெரிய முக்கியம். நாம் வந்து எல்லா காலங்கள்லையுமே அதை பார்த்துருக்குறோம்.
2: தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு.
1: நல்லது, வாழ்க.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல்

0: சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
5: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
6: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
4: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
5: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: 2026 இந்த தலைப்பில் தான் உங்களுக்காக வளம் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பூர்ணகுமார் ஐயா அவர்கள் தான் நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. அதாவது கிரிக்கெட் போட்டி அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விளையாட்டு. அதுலேயும் இந்த மகளிர் T20 அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒருபடி அதிகமான மகிழ்ச்சி தான் நமக்காக உருவாகுது. ஏன்னா மகளிர் விளையாடுறாங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு விளையாட்டாக மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா மகளிருக்கான ஒரு வளர்ச்சி அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா எவ்வளவோ மாற்றங்களெல்லாம் கடந்து தான் இந்த ஒரு விஷயம். ஏன்னா இப்போ கிரிக்கெட்கான வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆண்டுகள் இருக்குது. ஆனால் இந்த T20 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ தான், அதாவது புதிதாக உருவான ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி தான், 10 வயது தான் இதுக்கான ஆண்டுகளே ஆகிறது. ஏன்னா இப்போ தான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு விளையாட்டு இந்த T20 அப்படின்னும் போது இதை எப்படி உங்களால் பார்க்க முடியுது?
1: அது இது வந்து உங்களுக்கு நமக்கு ரொம்ப நேரம் கிடையாது. ஒரு நாள் முழுக்க உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்த ஒரு காலம் ஒன்று உண்டு. நானே நம்முடைய வானொலி சார்பாக தமிழ் நேர்முக வர்ணனை வழங்குவதற்காக இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை வர்ணனை செய்வதற்காக போயிருக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸுக்கும் இந்திய அணிக்கு இடையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்தபோது தமிழ் நேர்முக வர்ணனை வழங்குவதற்காக சென்னைக்கு போயிருக்கிறேன். நான் 2001 என்னுடைய நினைவு சரியாக இருக்குமா, நான் 25 வருஷத்துக்கு முன்னால். அப்போ மிக புகழ்பெற்ற வல்லுநர்களான ராமமூர்த்தி போன்றவர்களெல்லாம் கிரிக்கெட் வர்ணனையாளர்களாக இருந்தாங்க. அந்த அப்போவே நல்ல கூட்டம் இருந்தது அந்த டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு. ஆனால் மெல்ல மெல்ல கூட்டம் வந்து பகல் நேரத்தில் வருவது என்பது சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் அதை ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியாக மாற்றினாங்க. அப்புறம் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிங்கிறதும் பகலிரவு ஆட்டமாக மாறிச்சு. அப்புறம் பகலிரவு ஆட்டங்கிறது இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், 3 மணி நேரம் ஒரு ஆட்டத்தை பார்க்கணும்னா ஒரு 3 கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகும். ஒரு 20 ஓவர் போட்டு விடுறது. கணக்கு என்னென்னா சர்வதேச கணக்கு, 1 மணி நேரத்துக்கு 14 ஓவர் போடணும், சரிங்களா? அப்போது இன்னொரு 7 ஓவர் வந்து 1/2 மணி நேரத்தில் போட்டுடணும், 1.5 மணி நேரம். இடையில இருக்கக்கூடிய பிரேக் டைம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.25 மணி நேரத்தில் அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம ஞாயிற்றுக்கிழமை 7:00 கிரிக்கெட் ஆட்டம் தொடங்குது இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில். 8:30 அடுத்த அணி, ரெண்டாவது அணி பேட்டிங் ஆரம்பிச்சிடணும். அங்கேருந்து நீங்கள் ஒரு 1.25 மணி நேரம் வச்சுருங்க, 9:30 மேட்ச் முடிஞ்சிடும், ரைட்டுங்களா? அப்போ 7-10 ஒரு 3.5 மணி நேரம் தான் கிட்டத்தட்ட. ஒரு திரைப்படத்தினுடைய விறுவிறுப்பு அதை கொடுத்துச்சுன்னா அதை பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலாந்தில் இப்போ ஒரு போட்டி நடக்கும்போது, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் நடக்கும்போது 100 பந்துகள் மட்டும் வீசுறது, 100 பால்ஸ் கிரிக்கெட்னு. இந்த T20 20ல வந்து 120 பந்து இருக்குது, அதை 100 பந்தாக மாற்றி குறைச்சி கொடுவோம் அப்படின்னு சொல்லி அது 100 அப்படின்னு போட்டு, அது ஆண்கள் பெண்கள் ரெண்டு அணிக்கும் தேர்வு நடந்து அந்த பெண்கள் அணிக்கான அந்த ஃப்ரான்ச்சைஸில் நிறைய இந்திய வீராங்கனைகள் தேர்வாகியிருக்கிறாங்க. 10 கோடி ரூபா கொடுத்து ஏலத்தில் அவங்க இந்திய வீராங்கனைகள் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம பெண்கள் எவ்வளோ தூரம் அதில் கடுமையாக உழைச்சி வந்துட்டுருக்கிறாங்கங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் இல்லையா?
0: உண்மையாகவே, அதாவது கிரிக்கெட் மட்டும் அப்படின்னு நிறையா விஷயங்களில் நிறையா மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த மகளிர் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொன்னீங்க. கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட அணிகள், ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கிரிக்கெட் போட்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 12 அணிகள் அப்படின்றது வரலாற்றிலேயே அதிகமான அணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நாடுகளோட பங்களிப்பும் இப்போ அதிகமாகிட்டே வருது.
1: இந்த ஆண்டு நாம் வந்து விளையாட வேண்டிய அணிகளில் நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்த 3 அணி, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான் சொன்னேன். நெதர்லாண்ட்ஸோட நமக்கு ஒரு ஆட்டம் இருக்குது. நம்ம குரூப்பில் தான் இருக்கிறாங்க நெதர்லாண்ட்ஸ் அணி. முதல் முறையாக அவங்க சர்வதேச கிரிக்கெட் போட்டி களத்துக்குள்ளுக்குள்ளே வர்றாங்க நெதர்லாண்ட்ஸ் அணி. அது ஒரு பெரிய ஆட்டம். அதே மாதிரி நம்ம பங்களாதேஷோட ஒரு ஆட்டம் இருக்குது. ஆக அந்த 5 அணிகளோடு நம்ம மோத வேண்டியிருக்கு. 14ஆம் தேதி ஆரம்பித்து 14, 21, 28 மூணு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு மேட்ச் இருக்குது. அதே மாதிரி 17ஆம் தேதி ஒரு மேட்ச் இருக்குது, 25ஆம் தேதி ஒரு மேட்ச் இருக்குது, சரிங்களா? ஆக மொத்தம் அந்த 5 மேட்ச்லையும் நாம் வந்து குறைஞ்சபட்சம் நாம் மற்ற 3 அணிகளை ஜெயிக்கலாம். ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்க அணியில் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்றாலுடைய அரையிறுதி கனவுங்கிறது ரொம்ப சிரமமாயிடும்.
0: கண்டிப்பாக வெற்றி அப்படின்றது எப்படினாலும் கிடச்சிரும், அதுக்கானது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
2: மகளிர் ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி.
2: ஒரு சின்ன ஒரு ஆசை.

0: போன முறை வெற்றி பெற்ற பிறகு நல்ல கொண்டாட்டங்கள் இருந்துச்சு. இன்னும் போக போக அது வந்து நிறைய அளவுக்கு வர ஆரம்பிக்கும். சரிங்களா?
1: வாழ்க்கையில மறக்க முடியாத கேட்ச்.
0: ஆமா, 1983 விவி ரிச்சர்ட்ஸ் கபில் தேவ் பிடிச்ச அந்த ஒரு கேட்ச்ங்கிறது மறக்க முடியாத கேட்ச். அது அந்த மாதிரி இந்த மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் T20 உலக 50 ஓவர் உலகக்கோப்பையில் நவம்பர் 2 லாரா உல்தத் கேட்சை நம்முடைய இந்திய வீராங்கனை இன்னொரு கவுர் இருக்காங்க, அவங்களுக்கு பேர் அமன்ஜோ, அவங்க பத்தி பிடிச்சாங்க. வானொலி பெட்டியினுடைய ஒலி அளவு ரொம்ப அதிகமாக இருக்கியா, மன்னிக்கணுமியா. நன்றியா, பங்கேற்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
2: அதாவது கிரிக்கெட் போட்டி அப்படின்னாலே இந்த ஒரு கம்பாரிசன் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்.
0: எங்கேயுமே நீங்கள் ஒப்பிடுதல்ங்கிறது தவிர்க்க முடியாது. ஒப்பிடுதல்ங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு பொறாமல் வரக்கூடாது, போட்டி வரணும். போட்டிக்காக நம்ம ஒப்பிடுவது என்பது தவறே இல்லை.
2: அதாவது இந்த போட்டியும் பொறாமையும் இது உத்வேகத்துக்கு வாய்ப்பாக மட்டும்தான்
0: அப்படி தான் இருக்கணும். நீங்கள் மைதானத்தில் விளையாட்டு முடிஞ்சதுக்கு பிறகு நாம் இருவரும் நல்ல நண்பர்கள். ஏன்னா இன்னொன்று, இதன் மூலமாக நாம் சர்வதேச அளவிலான நல்லுறவுகளை நாம் வளர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணியாகத்தான் விளையாட்டு இருக்கும். சரிங்களா? விளையாட்டுக்களத்தில் நாம் சந்திக்கிறோம். நமக்கும் பாகிஸ்தான் அணிக்கு இடையில், பாகிஸ்தானுக்கு இடையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் விளையாட்டு என்பது வேறு. சரிங்களா? அந்த விளையாட்டை நாம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் சந்திக்கிற போது, களத்தில் நாம் சந்திக்கிற போது, இரண்டு அணிகளாகத்தான் சந்திக்கிறேன். சிறந்தவர்கள் வெல்வார்கள்.
2: உண்மையாகவே, அதாவது கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம், எனக்கு இந்த வீராங்கனை ரொம்ப பிடிக்கும், இவங்க இதில் சிறப்பானவங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம இந்திய அணியில் ஒவ்வொரு வீராங்கனைகளுக்கும் இருக்கிற அந்த சிறப்பை பற்றி சொல்லுங்கள்.
0: ரொம்ப அருமையாக சொல்லலாமே. சஃபாலி வர்மாங்கிறவங்க இந்திய அணியினுடைய தொடக்க வீராங்கனையாக இருக்காங்க. அவங்க U19 கிரிக்கெட் போட்டியில் கேப்டனாக இருந்து ஒரு முறை இந்திய அணிக்கு கோப்பை வென்றது தந்தவர் சஃபாலி வர்மா. அவங்களை தொடர்ந்து ஸ்மிருதி மந்தனா, அவங்க வந்து வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க, அவங்க இடதுகை வீராங்கனை. அவங்க வந்து நிறைய இன்றைக்கு சர்வதேச அளவில் மற்ற நாடுகளின் வீராங்கனைகளை விட அதிக அளவுக்கு சாதனைகள், தனிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரி ஸ்மிருதி மந்தனா. அதுலேயும் உங்களுக்கு என்னென்னா, நாம் வந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றதற்கு பிறகு, 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றதற்கு பிறகு, தனிப்பட்ட வாழ்வில் அவங்க ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தாங்க. அந்த பின்னடைவிலிருந்து வெற்றி பெற்று அதற்கு பிறகு மீண்டு எழுந்து அவங்க தொடர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. 3rd நிலை ஆட்டக்காரியாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறவர் ஜெமைமா ரோட்ரிக்ஸ். அவங்க கடந்த முறை நமக்கு 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஒரு இமாலய இலக்கை நோக்கி விரட்டி செல்கிற போது 127 ஓட்டங்கள் எடுத்து நம்முடைய அணிக்கு போராடி போராடி போராடி வெற்றி பெற்று தந்தவர் அப்படிங்கிறது வந்து அதுதான் மன அளவில் இருக்கக்கூடிய உறுதி. அப்புறம் யாஸ்டிகா பாட்டியா, அவங்க வந்து ஒரு விக்கெட் கீப்பரும் கூட, நல்ல அருமையான இடதுகை ஆட்டக்காரர். அதுக்கு பிறகு கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர், அவங்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தீப்தி சர்மா, அவங்க வந்து நல்ல சுழற்பந்து வீச்சாளர் மட்டுமல்ல, அவர் நல்ல நேர்த்தியான ஒரு பேட்ஸ்மேன், நிதானமாக விளையாடக்கூடிய பேட்டர், பேட்ஸ்மேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா மேன்கிறது ஜெண்டர் ஆயிடுது இல்லையா, அதனால் பேட்டர் அப்படிங்கிற சொல்லுக்கு தான் போகுது. இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்கள் விளையாடினாலும் சரி, பெண்கள் விளையாடினாலும் சரி, முன்னே மேன் ஆஃப் த மேட்ச்னு சொன்னவங்க இப்போ பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதுவே வந்து பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய வெற்றி
2: தானே.
0: அதுக்கு பிறகு ரிச்சா கோஷ் அப்படின்னு ஒரு, அவங்கள U19 கிரிக்கெட்டில் விளையாடி இந்திய அணிக்கு கோப்பை பெற்றி தந்தவர்கள். ரொம்ப அருமையான பவர்ஃபுல் ஹிட்டர், அதாவது ரொம்ப மைதானத்தை விட்டு ஆண்களுக்கு நிகராக 6 சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. அவங்க இருக்கிறாங்க பாரதி ஃபுல்மாலி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க, இப்போ புதுசாக நம்ம அணியில் சேர்த்துருக்குறேன். அவங்க தோற்றத்தில் வந்து முழுமையான நீங்கள் பெண்மைக்குன்னு எதிர்பார்க்கக்கூடிய இலக்கணங்களோடு இருக்கக்கூடிய பெண் இல்லை. அதனால் அவங்கள நிறைய உருவக்கேலியாக

0: அவங்க இணையதளங்களில் சந்திக்கிறாங்க. இருந்தும் தொடர்ந்து அவங்க விளையாடி கொண்டிருப்பது என்பது ஒரு பெரிய ஒன்று. பந்து வீச்சாளர்களை பொறுத்த மாத்திரத்தில் நந்தினி சர்மா அப்படின்னு ஒரு இளம் வீராங்கனை வந்து நல்லா விளையாடுறாங்க. அது தவிர கிராந்தி கவுடு அப்படின்னு ஒருத்தங்க நல்ல பந்து வீச்சாளர், சரிங்களா. ரேணுகா சிங் தாக்கூர் அவங்களும் வேகப்பந்து வீச்சராக இருக்கிறவங்க. காஷி கௌதம் அப்படின்னு அவங்களும் வேகப்பந்து வீச்சாளர், ஆனால் காஷி கௌதம் இல்லைன்னு நினைக்கிறேன் அணியில் ஒன்று. சுழற்பந்து வீச்சாளர்களை பொறுத்த மாத்திரத்தில் ஸ்ரீசரணி அப்படின்னு நம்ம ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, இடதுகை பந்து வீச்சாளர், சுழற்பந்து வீச்சாளர், ரொம்ப அருமையாக நான் கண்டுபிடிப்பு, இந்தியாவுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு நான் சொல்லலை, இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சொன்னார், இந்திய அணி கண்டுபிடித்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வீராங்கனைன்னு. இன்னொரு சுழற்பந்து வீச்சாளர் ஸ்ரேயங்கா பாட்டில் அப்படின்னு சொல்லி அருமையாக பந்து வீசக்கூடிய வலதுகை சுழற்பந்து வீச்சாளர், அவங்க பெங்களூரை சேர்ந்தவர். அநேகமாக 11 பேரை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான்.
1: அதாவது ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனித்தனி திறமை இருக்குது அப்படின்றத தான் வந்து நீங்கள் சொன்னீங்க. இந்த T20 அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட 2009 இது ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ நிறைய கிட்டத்தட்ட 10வது போட்டி இப்போ நடக்க காத்துக்கிட்டு இருக்கு.
0: ஆமாம், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போட்டி நடத்தணும். அந்த மாதிரி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போட்டிங்கும் போது இந்த இது வந்து 10 போட்டிகள் முடிஞ்சது. 11வது உலக கோப்பை 10 போட்டிகள் முடிஞ்சிருக்கு.
1: உண்மையாகவே அதாவது இந்த T20 இன்னும் சிறப்பாக இருக்க நிறைய நம்ம இன்னும் பேச போகிறோம், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.

இன்னைக்கு கண்ணாடி மாளிகை மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 இந்த தலைப்பில் தான் வளம் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி பேசுறதுக்காக பூர்ணகுமார் ஐயா தான் இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி 2001 வந்து இந்த கிரிக்கெட் போட்டிக்காக நேர்முக வர்ணனைலாம் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு வர்ணனையாளர் அப்படின்னு ஒரு பட்சத்தில் நம்ம T20 வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது 2009 ஆரம்பிக்கப்பட்டது. 2026 வரைக்குமே பார்க்கும்போது குறைந்த அளவில் தான் போட்டிகள் நடைபெற்று வருது.

0: அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு வர்ணனையாளர் அப்படின்னு ஒரு பட்சத்தில் நம்ம T20யோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது 2009 ஆரம்பிக்கப்பட்டது. 2026 வரைக்குமே பார்க்கும்போது குறைந்த அளவில் தான் போட்டிகள் நடைபெற்று வருது. இதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது? எதன் அடிப்படையில் இந்த போட்டிகள் இப்போ நடைபெற்றுட்டுருக்கு?
1: அதுங்க ஒரு அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கணும். 1992 பிறகு உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அரசு சில பொறுப்புகள் எடுத்துக்கொண்டு நேரடியாக சில துறைகளுக்காக பண்ணக்கூடிய செலவினங்களை எல்லாம் மெல்ல மெல்ல அரசு என்ன பண்ணிடுச்சு, இதெல்லாமே வந்து தொழில் விளம்பரதாரர்கள் மூலமாக நடத்த வேண்டிய ஒன்றாக மாற்றிருச்சு. அப்படிங்கும்போது நாமளே வந்து என்ன பண்ண ஆரம்பித்தோம், கிரிக்கெட் காமெண்ட்ரியை வந்து நமக்கு ஒரு காலத்தில் வானொலிக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் பிரசார் பாரதி வந்து நாம் பல கோடி ரூபாய் வருவாய் ஈட்டினோம். ஏன்னா அப்போ நாம் வந்து எதுவும் ஏலம் இருக்கிறதில்ல, நாம் எதுவும் போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோலுக்கு எந்த பணமும் செலுத்துறதில்லை. அதில் நாம் வந்து வர்ணனையாளர்களை உருவாக்கி கொண்டு நம்ம வந்து ஒரு ஹோஸ்ட், அவங்களுடைய கெஸ்ட்டு மாதிரி இருந்தோம். அதுக்கு பிறகு இதை மெல்ல மெல்ல என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கான சேட்டலைட் தொலைக்காட்சிகள் வந்ததற்கு பிறகு விளம்பர வருவாய்ங்கிறது ஒரு பெரிய வருவாயின்னு இப்போ ஏலம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏலம் விடுகிற போது அதிக தொகை எடுக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனி சேனல்ஸ் வந்துச்சு. 1992 தான் சேட்டலைட் தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் அறிமுகமாச்சு. கிட்டத்தட்ட 2004-05 வந்து ஸ்போர்ட்ஸுக்கான தனி சேனல்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது உருவாகிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ், விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள், அதே மாதிரி அமெரிக்கன் US ஓப்பன் டென்னிஸ், இந்த டென்னிஸ் போட்டிகள் எல்லாம் இந்தியாவில் பார்க்க முடியும். நீங்கள் மற்ற விளையாட்டுகளை விட நான் டென்னிஸ் போட்டிகள் ரொம்ப பிரமாதமான ஒன்று. ஏன்னா ரொம்ப ஸ்டாமினா வேணும் அதுக்கு. ஒற்றை ஆளாக நீங்கள் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எல்லாம் விளையாண்டிருக்கிறாங்க. 3.5 மணி நேரம் களத்தில் ஒரே ஆள் வேர்க்க விறுவிறுக்க சர்வீஸ் பண்ணணும். ஒரு சர்வீஸுங்கிறது 120 கிலோமீட்டருக்கு போடணும், குறைஞ்சபட்சம் 130 கிலோமீட்டருக்கு போடணும். அப்படி மோனிகா செல்லஸும் ஸ்டெஃபிகிராஃப் விளையாடுறதெல்லாம் நம்ம பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்படி விளம்பரங்கள் மூலமாக தான் விளையாட்டு நடக்கணுங்கும் போது, நீங்கள் விளம்பரதாரர் விரும்புகிற மாதிரி தான் உங்கள் விளையாட்டினுடைய அமைப்புகளை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கு இல்லைங்களா. அது வந்து ஒன்று, விளையாட்டுத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உண்மையான திறன் வாய்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்திய ஏ அணியில் வந்து 15 வைபவ் சூரியவன்சி அவர் ரொம்ப அருமையாக விளையாடுறாரு, இலங்கைக்கு விளையாட போயிருக்கிறாரு. அந்த பையன் சின்ன தம்பி, அவர் எந்த மைதானத்தில் விளையாண்டாலும் கூட்டம் தன்னால் திரண்டு வருது அவரை பார்க்குறதுக்கு. அப்படின்னா அது ஒரு பெரிய இல்லையா. அப்போ அவரை வந்து நாம் ஒரு பிராண்டாகத்தான் கொண்டு போய் அதை சந்தையில் கொண்டு வந்து வைக்கிறோம். அப்படி 2009 தொடங்கின கிரிக்கெட்டு இன்றைக்கி மகளிருக்கும் ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம்ல, அதை நோக்கி நாம் வளர்ந்துருக்குறோம். ஸ்மிருதி மந்தனா சொன்னாங்க, 2017 ஃபைனல்ஸில் வந்து இங்கிலாண்டு தோத்தோம், ரொம்ப வைத்தறிச்சலான மேட்ச் அது, 9 தோத்தோம். ஜெயிக்க வேண்டிய மேட்சை கோட்டை விட்டோம். அப்போ தான் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் ஒரே ஒரு நூலிலை தான் வித்தியாசம், அது மனநூலிலை. அந்த திடம் இருந்திருந்ததுன்னா அன்றைக்கி ஜெயிச்சிருக்க முடியும். அதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தன்னுடைய மன் கி பாத்திலே சொல்லியிருந்தார். இந்த மாதிரி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நம்ம அணி ரொம்ப பெரிய, மகளிர் அணி ரொம்ப பெரிய இடம் வரைக்கும் நெருக்கி வந்தாங்க, ஆனால் கடைசியில் தோத்துட்டோம். ஆனால் இவர்கள் தோற்றது பெருசில்லை, முதல் முறையாக இந்தியா முழுக்க நம் விளையாட்டு வீராங்கனைகளை நோக்கி திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னார். நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ஒரு ஊக்கம் கிடச்சிடும் இல்லையா. அந்த ஊக்கம்தான் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கி 2017 2026 பல சாதனைகளை நோக்கி நம்முடைய பெண்கள் அணி நகர்ந்து வந்திருக்கு. 19 சர்வதேச தரத்தில் நாம் தானே கோப்பையை தொடர்ந்து தக்க வைத்திருக்கிறோம், அது பெரிய விஷயம் இல்லையா. நம்முடைய வளரக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து நல்லா தானே விளையாடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
0: அதாவது இப்போ கிரிக்கெட் போட்டி விளையாட வேண்டும் அப்படின்றதுக்கான ஆர்வம் இப்போ இருக்கிற பெண் குழந்தைகளுக்குமே அதிகமாக இருக்குது. ஒரு கட்டத்துல எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது வெளியில் விளையாட போனால் அதுவும் நீ கிரிக்கெட் பேட்டை வேற தூக்கிட்டு போகிற, எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நிறைய வருத்தம் பெற்றோர்களுக்கு இருந்ததை இப்போ இந்த மகளிர் கோப்பை அப்படின்றது வந்து மாற்றிருக்கு அப்படின்னு.

0: பொம்பளை பிள்ளைங்களே கேட்பாங்கல்ல, அவ விளையாடல நான் விளையாடக்கூடாதா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இன்னைக்கு இருக்கிற ஜென் இசட் இருக்கே, அது ரொம்ப அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒன்று, ரைட்டுங்களா? சில விஷயங்கள் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம், பல விஷயங்களில் அவேர்னஸ் இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் இப்போ வந்து டர்ஃபு நிறைய இப்போ வந்துருச்சு. நம்ம நீங்கள் நகரமயமாதலில் நீங்கள் பாதுகாப்பாக விளையாடுற மாதிரி உங்களுக்கான டர்ஃபு நிறைய இருக்குது. மதுரை முழுக்கவே இருக்குது. கொஞ்சம் அதுக்கான வாடகை வசூலிக்கிறாங்க, விளையாட்டு கருவிகளையே கொடுத்துட்றாங்க. அதனால் விளையாட்டு பயிற்சி மேற்கொள்கிறது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. பெண்கள் வந்து ஒரு காலத்தில் யோகா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஜூன் 21 சர்வதேச யோகா தினம், பெண்கள் பிரமாதமாக இன்றைக்கி யோகா பயிற்சி மேற்கொள்கிறாங்க. நீங்கள் வாய்ப்பு கதவையே திறந்து விடாமல் நீங்கள் வந்து புறக்கணிக்க முடியாதுல்ல, கதவுகளை உடைப்பாங்க. பெண்கள் கிரிக்கெட்டில் இன்னும் சொல்கிறேன், ஆண்களுக்கு இருக்கிற பவுண்ட்ரி லைனை விட ஒரு 5 மீட்டர் குறவாக தான் பவுண்ட்ரி லைன் வச்சுருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு பெண் வீராங்கனைகிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, நீ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன இருந்தாலும் ஆண்கள் அளவுக்கு உங்களுக்கு இல்லையே, பவுண்ட்ரி லைன் வந்து குறைச்சி தானே வச்சுருக்காங்க. அப்போ சொன்னாங்க, ஒரு காலம் வரும், இந்த கயிறுகளை பின்னால் தள்ளிக்கிட்டே இருப்போம், ஆண்களுக்கு நிகரான கயிறுகளாக இதை மாற்றுகிற காலம் ஒன்று வரும், வெயிட் அண்ட் சி அப்படின்னாங்க. இந்த நம்பிக்கை தான் மிகப்பெரிய வெற்றி, அதை உருவாக்கி இருப்பது தான் மிகப்பெரிய வெற்றி, இல்லைங்களா? அவர் இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுரை பற்றி சுப்மன் கில் சொல்லுகிற போது, அவர் இந்திய அணியில் விளையாடக்கூடியவர், அவர் கேப்டனாக இருந்திருக்கிறாரு, டெஸ்ட் கேப்டனாக இப்போ கூட விளையாண்டார் 3 நாளைக்கு முன்னால். அவர் சொன்னார், நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் விளையாடுற அதே பஞ்சாபில் இருக்கக்கூடிய அதே ஸ்டேடியத்துக்குள்ளுக்குள்ளே ஹர்மன் பிரீத் கவுர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன். அவங்கள போல ஒரு உத்வேகமுள்ள ஒரு தலைமையில் இந்த கோப்பை வெல்லப்பட்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சின்னு அவர் ட்விட்டரில் போட்டிருந்தார்.
1: அதாவது இப்போ நடக்க போகிற இந்த T20 அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஆர்வம் இருக்குது. இப்போ இதற்கான ஒரு ஆலோசனை அப்படில நம்மளோட ஒரு கருத்து, ஒரு வர்ணரையாளராக நம்ம எப்படினாலும் ஜெயிச்சிடணும் அப்படின்றத எல்லா இந்திய மக்களோட விருப்பமாக இருக்குது. அதுவும் அந்த மகளிர் உலக கோப்பையை அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போயே நம்ம வந்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டோம், தொடக்கத்திலேயே நம்ம வந்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வர்ணரையாளராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன எதிர்பார்ப்போட நம்ம அவங்கள அணுகணும்?
0: நம்ம என்ன எதிர்பார்ப்புனா, வெற்றி தோல்வி என்பது விளையாட்டில் சகஜம், அந்த நாளில் நாம் சிறப்பாக ஜொலிக்கணும் ஒன்று. இன்னொன்று, இது வந்து ஒரு டீம் கேம், குழு விளையாட்டு, அதில் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும். எல்லாரும் முழு அர்ப்பணிப்போட விளையாடுவதற்கு தயாராக இருக்கணும் ஒன்று. அந்த மன உறுதி இந்திய அணிகிட்ட இருக்குது. அந்த மன உறுதி தான் கிட்டத்தட்ட இந்திய அணி வராதுன்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் வந்து குவார்ட்டர் ஃபைனல் மாதிரி நியூசிலாண்டோட விளையாடி ஜெயிச்சு, செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு, ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சு கப்பாக ஜெயித்தது இந்திய அணி 2nd November. அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது. இப்போ என்ன 8 மாதம் தானே ஆயிருக்கு, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ கூட பயிற்சி போட்டிகளில் சில போட்டிகளில் ஜெயித்தாங்க, சில போட்டிகளில் தோத்தாங்க. ஆனால் வெற்றி தோல்விங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கடுமையாக போராடுகிற போராட்ட குணத்தை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆதர்சமாக இருக்கும். அந்த ஆதர்சம் என்பது நீங்கள் விளையாட்டு மாத்திரம் இல்லை, அதிலிருந்து நீங்கள் விளையாட்டை எதுக்காக நாம் அதிகமாக விளையாடணுன்றோம், விளையாட்டின் மூலமாக நீங்கள் தன்னம்பிக்கையை பெறுவீர்கள், மன உறுதியை பெறுவீர்கள், தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய மன பலம் இருக்கும், நம்மை வெற்றி கொண்டவரையும் பாராட்டக்கூடிய மனோபாவத்திற்கு, அதுக்கு தானே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறோம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு நீ வைக்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் உமேன்ஷிப் அப்படி கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒன்றாக அதை நாம் வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற பண்பு இருக்குல்ல, அந்த பண்பு விளையாட்டில் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம இதை கிராமப்புறங்கள்தோறும் அல்லது சின்ன வயசுலேருந்தே பள்ளிகளில் கல்லூரிகள்லாம் என்ன பண்ணணும்னா, விளையாட்டுத்துறையில் நிறைய ஆர்வத்தை நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டணும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், படி படி படி படி படி, ஓய்வு கிடைக்கல திரும்பவும் படி, அவ்வளோதான். அப்போது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருமுனைப்படுத்தப்பட்ட ஒன்றாகவே நாம் வந்து குழந்தைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது, எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி நீ படிச்சிரு, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிரு, ஒரு வேலைக்கு போயிரு, ஒரு காசு கை நிறைய காசு சம்பாதி, அப்புறம் நீ எப்படி வேணாலும் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்ற அளவுக்கு காசு சம்பாதி அப்படிங்கிற லெவலில் நம்ம போயிடுறோமே ஒழிய, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மன உறுதியோடு விளையாடுவதற்குரிய விளையாட்டு பக்குவத்தை விளையாட்டு போட்டிகள் உருவாக்கணும். அதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதர்சம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நாம் இந்த நேரலை நிகழ்ச்சியில் ஒரு பெண் நேயர் கூட வரல. இதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் மத்தியில் இருக்கக்கூடிய அவேர்னஸ், என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. முதல்ல பெண்கள்

0: உங்கள் செய்தித்தாளையாவது படிக்க தொடங்குங்கிற வேண்டுகோளோடு நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நன்றி.
1: அதாவது பெண் நேரம் ரொம்ப எதிர்பார்த்தீங்க, இருந்தாலும் உங்களுக்காக ஒரு பெண் அறிவிப்பாளர் நான் வருகை புரிந்திருக்கேன். நீங்கள் அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை.
0: அதாவது ஊடகத்துறையில் வந்து ஆண் பெண்கிற வேறுபாடே கிடையாது. அதனால் உங்களை வந்து என்ன நீங்கள் ஆணோ உங்களை நீங்கள் பெண்ணோ கிளைம் பண்ணுறதுங்கிறது சரியாக இருக்காதுங்கிறது என் தாழ்மையான கருத்து.
1: சரி, அப்படியே நம்ம நேயர்களுக்கும் அதே மாதிரி வச்சுக்கலாம்.
0: நன்றி.
1: உண்மையாகவே அதாவது இந்த மகளிர் T20 அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது விளையாட்டு அப்படின்றது வந்து எதற்கானது, முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க வெளியில் வரணும், வெளியில் வந்தால் தான் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதே தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்றவங்க நிறைய இப்போ விளையாட்டுகள்லையும் பங்கெடுத்திருக்காங்க. ஏதேதோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் விளையாட்டில் ஆர்வமாக பங்கெடுக்கிற ஒரு தலைமுறை இந்த தலைமுறை அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை விட இப்போ விளையாட்டில் அதிக அளவில் பங்கெடுத்துட்ருக்காங்க. அதுவும் மகளிர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அதிக அளவில் இப்போ விளையாட்டுலையும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே இந்த விளையாட்டை ரொம்ப சீரியஸாக கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி மன உறுதியாக இருக்கட்டும், இல்லை உடல் வலிமையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த விளையாட்டு தரக்கூடியதாக தான் இருக்குது. நம்ம ஒரு வாழ்த்துக்களோடையும் இந்த நிகழ்ச்சியை
0: முடிச்சுக்கலாம், நம்பிக்கையோடையும் முடிப்போம். 4ஆம் தேதி கப்பு ஜெயிச்சுட்டா திரும்ப ஒரு கண்ணாடி மாளிகையில் பேசுவோம் நம்ம.
1: கண்டிப்பாக இந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய போகிறோம். உண்மையாகவே நிலையத்துக்கு வருகை புரிந்து ரொம்ப, அதாவது விளையாட்டு அப்படின்றது முக்கியம் இல்லை, அந்த விளையாட்டில் என்னென்ன முக்கிய சாரம்சங்கள் இருக்குது. கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெளியிலேருந்து அது ஜாலியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கிரிக்கெட் போட்டிக்கு அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறாங்க அப்படின்ற எல்லா கருத்துக்களையும் ரொம்ப அழகாக நிதானமாக எங்களுக்காக இன்றைக்கி வருகை புரிந்து இவ்வளோ அழகாக தெரிவித்ததுக்கு நேயர்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா.
0: நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நம்ம இந்திய பெண்மணிகள் சாதனை படைக்கட்டும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் கண்ணாடி மாளிகை. சர்வதேச மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 நேரலையில் பங்கேற்றார் பூர்ணகுமார் அவர்கள். உடன் உரையாடினார் RP பரிமளா தேவி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல், நேரம் நண்பகல் 12:01.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் தொழிலே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக வளம் வர காத்துட்டு இருக்கு தொழில்களுக்கான தொழில்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய ஸ்நேகிதியே.

0: ஸோ வீட்டில் தோழிகள் வந்து ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க. அதாவது ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் ஏதாவது ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை நீட்டாக மேக்கப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க. எந்நேரமும் பிஸியாக இல்லாமல் கொஞ்ச நேரம் நம்ம மைண்டை ரிலாக்ஸாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் எங்களோட பேச வரலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்க 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக தோழிகளும் 25 30 171 மற்ற அனைத்து தோழிகளும் அழைக்கலாம். இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில தோழிகளோடு தோழிகளா உங்களோட பேச ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். நான் தமிழ்ச்செல்வி. இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் தோழி யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யாருமா?
1: அவ்வளவுதானா?
0: சரி, ஓகே. முதல் தோழியா பங்கு பெற்றிருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நூத்து படத்துல இருந்து
0: மஞ்சள் பலூன். என்னமா, சூப்பர் சூப்பர், ரொம்பவே அழகா கேட்டுட்டீங்க. உங்களுக்கான பாடல் வழங்கிடலாமா?
1: நன்றி மேம்.
0: நன்றி ரிப்பிள் வந்தமைக்கு. உங்களுக்கான பாடல் கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.

0: பனிரெண்டு மணி ஏழு நிமிடத்தில் அடுத்த தோழி நம்மளோட பேச காத்திருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சரி, ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க, ஸ்பாட்ல யோசிங்க.
1: உண்மையை
0: நேசி
1: பொய்மையை மன்னித்து விடு.
0: யார் சொன்னது?
1: எனக்கு பிடிச்ச வரி, படிச்சதுல பிடிச்ச வரி.
0: சிறப்பு. சரி, ஓகே, உங்களுக்கு நான் பாடல் கொடுத்துடலாம். என்ன பாடல்?
1: ரஜினிகாந்த் நடிச்ச பில்லா படத்துல இரவும் பகலும் எனக்கு உள்ளேன் கண்ணோட்டம் பாட்டு.
0: சரி, ஓகே, நன்றி நேபல் வந்தமைக்கு. உங்களுக்கான பாடல் இசைக்க காத்திருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

My name is Bill.

என்னோடு ஆட்டம், ஆனாலும் சில மீது நோட்டம். என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே நாட்டம். பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Dilla, வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே. ஐயா நல்ல நண்பன்.

எல்லாமே சுகமான போதை. நான் கொண்டு வந்தேன, நீ கொண்டு வந்தாய செல்வம். நாடென்ன பொழுதென்ன, நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன, நீ கொண்டு வந்தாய செல்வம்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67th பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: நேரம் நண்பகல் 12:14 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே. தொடர்ந்து நம்மளோட பேச கத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், பேர் சொல்லுங்க.
6: பூரணி.
5: பூரணி, எங்கிருந்து பேசுறீங்க?
6: சரி,
5: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன கேட்கலாம்? அதாவது நம்முடைய கனவுகள், எந்த கனவுகள்? தூங்கும் போது வரதா?
6: வீடு கட்டணும் நினைச்சா அது நிறைவேற மாட்டேங்குது.
5: நான் கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள பதில் சொல்லிட்டீங்க. அதாவது நிறைவேறாத கனவுகள், அதுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் நடந்துடணும் அப்படின்ற மாதிரி.
6: ஆமா ஆமா, அந்த மாதிரிதான். நாங்க வீடு
5: கட்டணும், நன்றி. 12:15 நிமிடத்தில்

0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: நேரம் நண்பகல் 12:22. இனி கேட்கலாம்

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சிட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல்.

0: வணக்கங்கம்மா.
1: நண்பகல் வணக்கம். சொல்றது
0: மேட்டூர் வட்டம் 50 உங்கள் அன்பு சகோதரி கலைசெல்விங்கம்மா.
1: சொல்லுங்க கலைசெல்வி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில? அதாவது இந்த விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கான முயற்சிகளும் நான் எடுத்துட்டு இருக்கேன். அந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணுனா நீங்க எதை சொல்லுவீங்க உங்க வாழ்க்கையில? கூடிய சீக்கிரம் உங்களுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். 12:27.

நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்க 0454 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக தோழிகளும் 65 30 171 மற்ற அனைத்து தோழிகளும் அழைக்கலாம்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே. தொடர்ந்து நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த தோழி யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: ராணி தேனிலிருந்து. நல்லா இருக்கீங்களாமா?
0: எல்லாருமே நல்லா இருக்கும். சொல்லுங்க, மணிக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: ராஜா சின்ன ரோஜா படத்துல ராஜா சின்ன ரோஜாவோட காட்டு பக்கம் வந்தானா, அந்த பாட்டு கொடுத்துருங்கம்மா.
0: சரி, ஓகே, கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி.
1: ஆ, சொல்லுங்கம்மா.
0: நிகழ்ச்சி கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கணும். இந்நேரத்துக்கு
1: இந்த ரேடியோ கேட்க முடியல.
0: சரி, ஓகே. கேள்வி என்னன்னா, ரொம்ப நாளா நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன், அதுக்கான முயற்சியும் எடுத்துட்டு இருக்கேன், அந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த சொல்லுவீங்க?
1: நான் ஒரு எனக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் நிறைவேறல.
0: சரி, ஓகே, ரொம்பவே அழகான முயற்சி. கூடிய சீக்கிரம் உங்களுடைய கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். ஆகாஷ்வாணி மதுரை. நன்றி. நேபல் வந்து மைக்கு.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.

0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
1: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் சேகரிக்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய

0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்புப் படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமன்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலவி வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு, பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு சிறந்த மனிதரா வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
0: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர்

திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மன் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு

அமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூயு சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இரவு 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர், அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு.
2: ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இத்துடன் நிறைவு பெறுகிறது ஸ்நேகிதியே. நேரம் நண்பகல் 12:55. இனி கேட்கலாம்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பகல் 1:04.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது. தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் பாடல்களை வழங்கிட டயனா. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக பார் மகளே பார் திரைக்காவியத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கனதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நேர்

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ் உடனே

0: காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வலம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கே வி மகாதேவன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், பி சுஷீலா குரலில் குமுதம் திரைக்காவியத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.

0: விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் வலம் வருகிறது. காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடலாக கே வி மகாதேவன் இசையமைப்பில் ஏ மருதகாசி வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் சரோஜினி இணைந்து பாடிய பாடல் மக்களை பெற்ற மகராசி திரைக்காவியத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் வாழியின் வரிகளில் TM சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் எங்கள் தங்கம் திரைக்காவியத்திலிருந்து.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக சுமை தாங்கி திரைக்காவியத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பு, கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தங்கை திரைக்காவியத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், TM சௌந்தரராஜன் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.
1: Jum, jum.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
2: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
3: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
1: टीबी मुक्त भारत अभियान.
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

இசையோடு நீங்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். நேரம் பகல் 1:32:42 நொடிகள். காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக ஜி ராமநாதன் இசையமைப்பில் ஏ மருதகாசி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் உத்தம புத்திரன் திரைக்காவியத்திலிருந்து.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு.

0: இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
2: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

என்றென்றும் இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பஞ்ச அருணாச்சலம் வரிகளில் TM சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் கலங்கரை விளக்கம் திரைக்காவியத்திலிருந்து.

வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

காற்றலைகளில் இன்னிசை மெட்டுக்களை அள்ளித்தந்த காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வளம் வந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். டயனா. மீண்டும் நாளை பகல் ஒரு மணிக்கு கேட்கலாம் தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள். தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு துறைகளில் மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் மேம்பட தமது தலைமையிலான அரசு அயராது உழைத்ததாகவும் எடுத்துரைத்துள்ளார். நிதி உள்ளடக்கம் தொடங்கி தொழில் முனைவோர் வரை அனைத்து துறைகளிலும் மகளிர் தனி முத்திரை பதித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். கல்வி, சுகாதாரம், தூய்மை, விளையாட்டு, வீட்டு நிர்வாகம், அறிவியல், ஆட்சி முறை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பெண்கள் பரவலாக சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் மகளிரின் பங்கு அதிகரித்து வருவது புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்வதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் நிதி ஆளுமையை உறுதி செய்யும் வகையில் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு மத்திய அரசு முழுவீச்சில் ஆதரவு அளித்து வருவதாக கூறிய பிரதமர், மகளிர் தங்களது முழு திறமையையும் உணர்ந்து தேச கட்டமைப்பிற்கு வலுவாக பங்காற்றும் வகையில் வேலை வாய்ப்புகளையும் ஆளுமையையும் அவர்களது மாண்பையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார். விண்வெளி, படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், அறிவியல் துறைகளிலும் பெண்கள் உத்வேகத்துடன் செயலாற்றுவதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். தேச கட்டமைப்பில் மகளிர் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறார்கள் என்று கூறியுள்ள பிரதமர், தன்னிகரற்ற திறமைகளாலும் அனைத்து தளங்களிலும் மகளிர் எழுச்சியுடன் செயலாற்ற

0: பாரத தாய்க்கு பெருமை சேர்ப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமரின் தூய்மை இந்தியா, ஜல்ஜீவன் திட்டங்கள் போன்றவை மகளிருக்கு முன்னேற்றத்தை அளித்துள்ளதாக திருச்சி கிராமாலயா நிறுவனர் திரு தாமோதரன் தெரிவித்துள்ளார்.
1: பாரத பிரதமர் திருமிகு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகாலம் ஆட்சி செய்து மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி இன்று அனைவராலும் பாராட்டப்பட்டுவது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். குறிப்பாக அவரது ஆட்சி காலத்தில் தூய்மை இந்தியா திட்டமும் ஜல்ஜீவன் மிஷன் திட்டமும் மிக முக்கிய பங்காற்றின. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் 10 கோடியே 90 லட்சம் வீடுகளில் இந்தியா முழுவதும் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டப்பட்டு பெண்களுக்கும் வளரிளம் பெண்களுக்கும் உதவி செய்துள்ளது.
0: வெங்காய

0: மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதலை வலுப்படுத்தி விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் இத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், மண்டி விலை நிலவரங்கள் மற்றும் பதப்படுத்திய வெங்காயத்தின் தரத்திற்கு ஏற்பவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப கொள்முதலை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 132 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் குடியரசுத் தலைவர் பூங்காவின் கட்டுமான பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். அங்குள்ள ராணுவ பயிற்சி நிறுவனத்தில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நாளை அவர் பங்கேற்கிறார். தொலைக்காட்சி, வானொலி தொடர்பான சேவைகள் மற்றும் பொது விவாதங்களுக்கான வரைவு தொலைத்தொடர்பு விதிகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு சட்டம் 2023 கட்டமைப்பிற்கு உட்பட்டும் 1885 ஆண்டு தந்தி சட்டத்திற்குட்பட்டும் இந்த புதிய வரைவு விதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து செல்கிறார். அந்நாட்டு அதிபர் கை பார்மலினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அந்நாட்டு முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடி அரசு நிகழ்ச்சிகள் தொடங்குவது தொடர்பாக பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவின் மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள் முருகன் அடங்கிய அமர்வு 8 வாரங்களில் இதற்கான பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. MBBS இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான நேரம் 195 நிமிடங்களாக அதிகரித்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் 21 தேதி நடைபெறும் நீட் மறு நுழைவுத் தேர்வு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:30 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவேடுகளில் கையெழுத்து மற்றும் பிற நிர்வாகப் பணிகளுக்காக இந்த கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முறை உகந்ததாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை இன்று திறக்கப்படாத நிலையில் வடிமுனை குழாய் கிணறுகளை கொண்டு குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க இந்நடவடிக்கை என்று கூறியுள்ளார். வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை இருப்பு வைக்கவும் தினமும் தடையற்ற மும்முனை மின்சாரம் 18 மணி நேரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையை திறந்து கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கடலூரில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நீட் மறு நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்.
2: வேலைக்கு செல்லும் குழந்தைகளுக்கு முழுமையாக கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசோட முழு நோக்கமே. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த மாதிரி செக் பண்ணாம ரெகுலராகவே நீங்க இனிமே போயிட்டு குழந்தை தொழிலாளர் இல்லா தமிழ்நாடு என்ற அந்த பெயரை எடுக்க வேண்டும். குழந்தைங்க சுதந்திரமா நிம்மதியா நீங்க செயல்படணும். கல்வி குழந்தைகளின் பிறப்பு உரிமை.
0: திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு

0: தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இணையவழி பட்டா மாறுதல், தானியங்கி பட்டா மாறுதல் தொடர்பாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவிகள் திருக்குறளை 1330 குரலில் இருந்து முதல் குரல் வரை 15 மணி நேரத்தில் தலைகீழ் வரிசையில் எழுதி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விருதுநகர் சாத்தூர் அருகே சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் யாசினி, பவித்ரா, சாருமதி, மதுஸ்ரீ, மதுஷா, மாதவி, ஸ்ரீவர்ஷினி ஆகிய 7 மாணவிகள் 1330 திருக்குறளிலிருந்து தொடங்கி 1வது திருக்குறள் வரை தலைகீழ் வரிசையில் 15 மணி நேரம் தொடர்ந்து எழுதி முடித்து சாதனை நிகழ்த்தினர். மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பார்வையிட்டு மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க 8வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 90.40 அடியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையில் 9வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இன்றைய முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் 1க்கு 1650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது தெம்பாங்கு பாடல்கள். நேரம் 2:16. மண்ணின் மனம் வீசும் இசை என்றாலே நம் மனதில் முதலில் தோன்றுவது தெம்பாங்கு பாடல்கள் தான். கிராமத்து வாழ்க்கை, காதல், பாசம், உறவுகள், மக்களின் உணர்வுகள் என அனைத்தையும் எளிமையாக சொல்லும் தெம்பாங்கு பாடல்களின் வரிசையில் முதல் பாடலாய் கேட்கலாம் நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Apply.

0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருக்கிற நேர்களே, இது தெம்மாங்கு பாடல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸுடன் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியை தரும் அடுத்த பாடல் குமிப்பாட்டு திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்ச்ல இணைந்திருக்கிற நேயர்களே, இது தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 2:45. மண்மணம் மாறா பாடல்களாக தான் கேட்டுட்ருக்கோம். தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கும்பகர தங்க திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் இன்னிசையாய் மெல்லிசையாய் திம்மாங்கு பாடல்கள் தான். தொடரும் பாடல் சோலையம்மா திரைப்படத்திலிருந்து.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர். பேச்சிப்பாறை, பாலமூர், அவலாஞ்சி, குழித்துறை, நாகர்கோவில், கன்னடியான் அணைக்கட்டு, முள்ளங்கினா விளை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். கொடுமுடி ஆறு அணை, மதுரை, மதுரை வடக்கு, சிவலோகம், குருந்தன்கோடு, கொளச்சல், சேர்வலாறு அணை, நாகர்கோவில், சூரலக்கோடு, மாம்பழத்துறை ஆறு, ஆணைக்கிடங்கு, மயிலாடி, கன்னியாகுமரி, பார்வுட், தல்லாக்குளம், கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். மணிமுத்தாறு, ராதாபுரம், பாபநாசம், காக்காச்சி, பூதபாண்டி, மேல்பவானி, அம்பாசமுத்திரம், ஆரல்வாய் மொழி, தக்கலை, கன்னிமார், இரண்யேல், முக்கூடல் அணை, கல்லன்றி, மூலக்கரைப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். ராமநாதபுரம், குண்டாரணை, மேலூர், கொட்டாரம், முதுகளத்தூர், விண்ட்வர்த், களக்காடு, கடனா அணை, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். நாங்குநேரி, சேரன்மாதேவி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெரியார், தேவாளா, நடுவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தொண்டாமுத்தூர், எலந்தகுட்டை மேடு, கந்தர்வக்கோட்டை, குடலூர் பஜார், சந்தியூர், மதுரை, தென்காசி, தண்டராம்பேட்டை, பெரியப்பட்டி, கவுந்தப்பாடி, ராசிபுரம், நாற்றாம்பள்ளி, கிளென்மார்கன், பாளையங்கோட்டை, சிறுவாணி அடிவாரம், செங்கோட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, புதுச்சேரி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு.

0: சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் வட தமிழகத்தின் உட்பகுதி, டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பகல் 3 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

இன்னிசை குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களாய் வலம் வர காத்திருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக தரன் இசையமைப்பில் பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

தென்றல் காற்றாய் வருடிச் செல்கிறது மெல்ல வரும் பாட்டு. அடுத்ததா நாம கேட்க போற பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல ஆதவன் திரைப்படத்தில இருந்து பாடல். இதோ காற்றழிகளில் நேர்களுக்காக நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நேரம் 3:45. வளம் வருகிறது இதயம் தொட்ட இன்னிசை, மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்புல டார்லிங் திரைப்படத்திலிருந்து பாடல் இது காற்றலைகளில்

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக.

0: மதுரை எஃப்எம் 103.3ல இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: இசையோடும் அலையோடும் இன்னிசை மெட்டுக்களாய் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது மெல்ல வரும் பாட்டு. அடுத்ததா நாம கேட்க போற பாட்டு நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்புல 0 திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டுவிடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும் தங்க

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களாய் வளம் வருகின்ற மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தோறும் நிறைவு பாடலாக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பு இதயன மாயம் திரைப்படத்திலிருந்து.

0: மனதை விட்டு நீங்காத இன்னிசை மெட்டுக்களுடன் வளம் வந்த மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, கேட்டு ரசித்த அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். ஆர்ஜே டைனா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் சர்மா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான EMI 1990 மட்டுமே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல விளையாடுற விளையாட்டு தான் கண்டுபிடி அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாட வந்திருக்கோம். கண்டுபிடி விளையாட அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்கிற மதுரையின் முன்னிப்பை தொட்டு இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன் மற்றும்
1: சாந்தினி. இனிய மாலை வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மாலை வணக்கம் சொல்லிட்டு,
0: அதுக்கு முன்னாடி என்னன்னா நிகழ்ச்சியோட விதிமுறைகள் அது என்ன நம்ம சொல்லணும். என்னன்னா இப்போ கண்டுபிடிங்கன்னு சொல்லியாச்சு, கண்டுபிடிங்கன்னா என்னத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீ கேட்கணும். நீ கேட்கல,
1: என்னத்தை கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க முத்துக்கருப்பன்.
0: என்னன்னா நாங்கள் ஒரு படம், அதை பத்தி குழு கொடுப்போம். ஏன்னா குழு கொடுங்க குழு கொடுங்கன்றாங்களே,
1: நம்ம க்ளூவே வந்து ஒரு விளையாட்டா கொண்டு வந்தாச்சு. நீங்க கேட்டது க்ளூ தானே, உங்களுக்கு இந்தாங்க க்ளூ, நீங்க சொல்லுங்க இப்ப பதில்
0: அப்படினு. சோ ஒரு படத்தோட க்ளூ, மூணு க்ளூ கொடுப்போம். அந்த மூணு க்ளூ வச்சு நீங்க அந்த படம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் இன்னைக்கு கண்டுபிடி விளையாட்டு. நேரம் 4:06 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல.
1: ஆட்டக்களம் வணக்கம்
0: வணக்கம் வருக. வணக்கம்
1: வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு.
0: வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார், இங்கிருந்து?
2: ஒட்டக்கடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதா பேசுறீங்களா?
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன விளையாட போறோம்னு சொல்லி கேட்டுட்டீங்களா?
2: கேட்டேன். இந்த படத்துக்கு மூணு குறிப்பு கொடுப்பீங்க, நாங்க என்ன படம்
1: விளையாட்டோட பேர் என்ன?
2: கண்டுபிடி கண்டுபிடி.
1: பரவாயில்ல சொல்லிட்டீங்க.
0: கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா? கேளுங்க. இந்த படத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க, அதான் இந்த படத்துல ஓபனிங் இன்ட்ரோல ஆரம்பிக்குது இந்த படம். இது முதல் குழு. இதுல வந்து ஹீரோ வந்து ஒரு வாகன ஓட்டுநரா இருக்காரு. கண்டுபிடிக்க முடியுதா?
2: நிறைய
1: படத்துல அண்ணன் தம்பி இருக்காங்களா அப்படின்ற ஒரு க்ளூலயும் திரும்ப ஃபில்டர் பண்ணி கடைசி க்ளூ இதோ.
0: இது டைலாக் உங்களால சொல்ல முடியுதான்னு பாக்குறீங்களா? லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரு.
3: அப்படியே திருப்பி
1: சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க.
2: படிக்காதவன்.
0: ஆமா அதேதான்.
1: பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதே கேட்டுட்டோம் பாத்தீங்களா?
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களத்துல
1: கண்டுபிடி.
0: கண்டுபிடிக்க வந்த நேயர் யாரு? வருக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் சொல்லுங்க.
4: நாங்க மதுரை வில்லாபுரத்துல இருந்து பேசுறோம்.
0: மதுரை வில்லாபுரத்துல இருந்து பேசுறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
4: வாசுகி.
1: வாசுகி வாசுகி, இன்னைக்கு நிகழ்ச்சியில கண்டுபிடி தான் விளையாண்டுட்டே இருக்கோம். உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
4: கொடுக்கலாம் கொடுக்கலாம்.
1: சரி, இந்த படத்துல அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெயின் லவ், ட்ரெயின்ல வந்துதான் அவங்களோட லவ் ஸ்டார்ட் ஆகுது.
4: ஓகே.
1: அப்புறம் ரெண்டாவது க்ளூ என்னன்னா, இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும்.
0: ஆமா.
1: கேட்டுக்கிட்டீங்களா? சரி, மூணாவது க்ளூ கொடுத்துடலாமா?
0: மூணாவது குழு என்னன்னா, இவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவங்க வந்து ஒரு டாக்டர். டைலாக் சொல்லவா? நான் உண்மையில ஆசைப்படல,
1: ஆசைப்படணும்னு நினைக்கல.
0: அவ்வளவுதான்,
1: அழகா சொல்லிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: நீங்க வெற்றி பெறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேர்க்கான வாய்ப்பு கொடுக்கிறோம். நேரம் 4:10 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் மாலை 4:15. நேயர்கள் இணைந்திருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேலா.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அன்கோ.
2: நேரம் 4:15 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கிழமை. இன்னைக்கு ஆட்டக்கிழமை என்ன விளையாண்டுருக்கோம்?
3: கண்டுபிடி அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டே இருக்கோம். நேர்கள் அழைக்கவே நேர்கள் 25:30, 170 அறிமுக நேர்களும் 25:30, 171 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்ற முன்னிலைப்பை தொட்டு வரலாம்.
2: ஆமா, வந்த நேயர் ரெண்டு நேருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: ஏன்னா நம்ம சொன்ன க்ளூ அப்படி.
2: ஆமா, இப்ப வந்திருக்க நேரை கண்டுபிடிச்சிடலாம்ங்களான்னு பாத்துருவோமா.
3: வணக்கம்.
2: வாங்கிருவாங்க. இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்தில். ரெண்டு ஹீரோ இதில், அது ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு குழு. உங்களுக்கு அடுத்த குழு சொல்லவா?
4: சொல்லுங்க.
2: அடுத்த குழு வந்து ஹீரோயின் வந்து இவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மலையில் பார்ப்பார். மலையில் பார்ப்பார். இன்னொரு குழு சொல்லவா? மூணாவது குழு என்னென்னா, இவர் வந்து அந்த ஹீரோ ரெண்டு ஹீரோ சொன்னனா, இதில் வந்து இன்னொருத்தவருடைய பேரை வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பொண்ணை போய் லவ் பண்ண போவார்.
3: என்ன பண்றீங்க? எதுவுமே சத்தமே வரலையே.
5: ஹலோ
6: ஹலோ,
3: லைன்ல தான் இருக்கோம்.
2: மறுபடியும் சொல்லவா? மறுபடியும் முதலிருந்து ஒவ்வொரு குழுவா சொல்லவா? முதல் குழு, இந்த படத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா ரெண்டு ஹீரோ வந்து இன்ட்ரோ ஆகுறாங்க, அதான் இன்ட்ரோ. அது முதல் குழு. ரெண்டாவது குழு என்னென்னா, ஹீரோயின் வந்து மலையில் நினைக்கிறத ஹீரோ பார்ப்பார். அது ரெண்டாவது குழு. மூணாவது குழு என்னென்னா, ஹீரோ வந்து இன்னொருத்தர் பேரை சொல்லி அந்த ஹீரோயினை லவ் பண்ண போவார்.
3: அதை கண்டுபிடிச்சிருவாங்களா?
2: கண்டுபிடிக்க
3: மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நல்லா விமர்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்த நேரம் அடுத்த நேரத்தான
2: வாய்ப்பு கொடுக்கலாம். நேரம் 4:17:40 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்கலம் இன்னைக்கு ஆட்டக்கலமில் கண்டுபிடி அதாவது விளையாட்டுருக்கோம். கண்டுபிடிக்க வந்திருக்க நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம் நிகழ்ச்சியில கண்டுபிடி நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு என்ன க்ளூ கொடுக்கணும்னு கேட்டுருமா?
2: சரி, உங்களுக்கான க்ளூ, இதில் வந்து ஹீரோ வந்து ஆரம்பத்திலே வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வேகமாக போவார் ஒரு இடத்துல சாமி பிரசாதம் வாங்கிட்டு. இரண்டாவது குழு சொல்லவா? இது ஹீரோ என்ட்ரி. அடுத்து ஹீரோயின் என்ட்ரியில் வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு பணக்கார ஹீரோயினாக இருக்காங்க. அந்த பணக்கார ஹீரோயினே இவர் தூக்கிட்டு போயிடுவார் காரில்.
6: ஆமாம், பெருமை ஏன் வாயால சொல்லக்கூடாது? ஊர் உலகத்தில் சொல்லுவாங்க.
2: வேண்டாம் வேண்டாம்,
3: இப்போ வந்து நம்ம உங்களுக்கு கேள்வி கேக்குறோமா இல்ல அவங்க தான் நம்மள வச்சு செய்றாங்களா?
2: சரி, மூணாவது குழு வந்து உங்களுக்கு டயலாக் சொல்லிரவா?
4: சொல்லுங்க சார்.
2: அபிராமி வந்தானே உங்களை விட்டுட்டு போயிருவேன், இதான் அந்த டயலாக். அபிராமி வந்தானே உங்களை விட்டுட்டு போயிருவேன் அப்படினு இதல சொல்வார் டயலாக். அபிராமி
4: வந்தானே விட்டுட்டு போயிருவானா?
3: இதுக்கு அப்புறமும் கண்டுபிடிக்க முடியலையா? சொல்லுங்க.
2: இதுல ஒரு ஹிண்டே அதுல ஒளிஞ்சிருக்கு.
3: இந்த தேர்ட் க்ளூ மட்டுமே இருந்தாவே நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள் இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்கலம் இன்னைக்கு ஆட்டக்கலம் என்ன
3: விளையாண்டுருக்கோம்?
2: அருமையா கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்து கண்டுபிடிக்க வந்திருக்க நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம்.

0: சாருக்கு மேடத்துக்கு வணக்கம் சொல்றது மாதிரி காஜாதர் வந்து பஞ்சவரணம் பேசுறேன் சார். மாலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். உங்களுக்கு கணக்கு கொடுத்துடலாமா?
2: இருக்காங்க
1: நேரம் 4:25 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் விளையாண்டிருக்கோம். ஆட்டக்களம்ல என்ன விளையாண்டிருக்கோம்?
2: வரும்போதுலாமா
1: இதுல ஹீரோ இன்ட்ரோ வந்து எப்படின்னா, வேலைக்காரராகவும் ஒரு வித்தியாசமான வாகனத்துல டிரைவராகவும் ஒர்க் பண்றாரு. இது முதல் குழு. இரண்டாவது குழு என்னன்னா, ஹீரோயின் வந்து டிராமா ஆர்டிஸ்டா இருக்காங்க. கண்டுபிடிக்க முடியுதா?
0: இன்னொரு
1: குழு கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கல்ல.
0: என்ன
2: குழு
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

0: நேரம் 4:26 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் என்ன விளையாண்டு இருக்கோம்?
1: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு கண்டுபிடி அதான் விளையாண்டுட்டே இருக்கோம். நான் நேர்களும் வந்து நல்லாவே கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க.
0: கிட்டத்தட்ட 7 நம்ம பார்த்துட்டோம். 7 வந்து 6 வந்து அருமையாக விளையாண்டு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து வர நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லைன்னு பார்த்துடலாம். நேரம் 4:26:15
1: அழைக்க வேண்டிய எண்கள் 25:30:170 அறிமுக நேர்களும், 25:30:71 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு வரலாம்.
0: என்ன
1: கேக்கலாம் அப்படின்னா, இல்ல இது வந்து ஹீரோ வந்து டபுள் ரோல் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு ரோல்ல வந்து ஹீரோ வந்து என்னன்னா ஒரு கிராமத்துக்காரரா வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க.
0: ரெண்டு பேருமே கிராமத்துக்காரங்களா அறிமுகப்படுத்திருப்பாங்களா?
1: இல்ல, அதுல ஒரு ஹீரோ மட்டும்தான் கிராமத்துக்காரங்களா அறிமுகப்படுத்திருப்பாங்க.
0: சரி,
1: அடுத்து 3வது க்ளூ கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு நேர பாத்துட்டு வந்துருமா?
0: கண்டிப்பா பாத்துலாம். வருக வணக்கம்.
2: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது ராமச்சந்திரன், சத்தநீர்ல இருந்து.
0: ராமச்சந்திரன் நீங்க கேட்டு இருக்கீங்களா? ஒரு தம்பியா இருக்காரு அந்த படத்துல. அக்கா தம்பி சென்டிமெண்ட்ல ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு அந்த படம். அது ஃபர்ஸ்ட் க்ளூ உங்களுக்கு. செகண்ட் க்ளூ என்னன்னா, ஹீரோயினை வந்து பஸ்ல பாக்குறாரு, அங்கிருந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது, அப்படியே டிராவல் பண்ணி பின்னாடியே போறாரு. இது 2வது க்ளூ.
2: ரன் படம்.
0: என்ன படம்?
2: ரன்.
0: இவ்வளவு ரன் பண்ணி நீங்க வேகமா சொல்லிங்க நினைக்கல, அருமையா சொல்லிட்டீங்க, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நேயருக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். நேரம் 4:28 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா,
1: கண்டுபிடி. கண்டுபிடிக்க வந்துட்டாங்க.
0: வருக வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
3: தமிழ் ஜீவன் தொண்டி.
0: தமிழ் ஜீவன்,
1: உங்களுக்கான க்ளூ கேட்டறலாமா?
0: சரி, நீங்க அதுக்கு முன்னாடி வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க.
1: சரி, உங்களுக்கான க்ளூ என்ன அப்படின்னா, இதுல வந்து ஸ்டார்டிங்ல வந்து அப்பா பையன் அந்த சென்டிமெண்டோட தான் வந்து ஹீரோட என்ட்ரி இருக்குது. ஓகே, 2வது க்ளூ என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து என்ன ஆகும்னா, அவர் வந்து அடிதடியெல்லாம் விட்டுட்டு ஒரு படிக்கிறதுக்கு காலேஜ் போவாங்க.
0: அதாவது அப்பா வந்து இன்சல்ட் பண்ணிடுவாங்க, அதனால அவர் வந்து படிக்கிறதுக்காக போவார். அது செகண்ட் க்ளூ.
4: இது வேறயா?
0: ஆமா, அது வேறதான்.
3: பரியேறும் பெருமாள்.
0: பரியேறும் பெருமாள்
1: இல்லை.
0: என்ன 3வது க்ளூயும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. 3வது க்ளூ சொல்ல கேட்கலாமா? 3வது குழு, இவருக்கு பிடிச்ச பொண்ணு பேரு பாப்பு.
3: பாப்புவா?

0: பாப்பு தான்.
1: பாப்புலாம் ஐயோ ரொம்ப கேள்விப்படுத்துறாங்க.
0: படத்துலங்க
1: குசியா?
2: இல்லை இல்லை. சரி, அருமையாகவே முயற்சி பண்ணீங்க. இப்போ
1: பாப்பு சார் பாப்புன்னு கேள்விப்பட்டவங்களே வருவாங்க.
2: சரி அருமை,
0: பரவாயில்ல, நல்லாவே முயற்சி செஞ்சீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: நேரம் மாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னு.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: நேரம் 4:36 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மறை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். அது ரெடியான அட்டக்கல மாட்டக்கலாம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டு இருக்கோம்?
4: கண்டுபிடி, அதான் விளையாண்டு இருக்கோம். கண்டுபிடிக்க வந்திருக்க நேரம் சந்திச்சிடலாமா? அவருக்கு வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
5: மதுரை டபுள்தார் சந்தையில சதீஷ்.
4: சதீஷ் பேசுறீங்களா?
3: கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
5: தயாரா
3: இருக்கேன். உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
5: கொடுத்துடலாம்.
3: சரி, இதில் வந்து என்னன்னா, ஹீரோ வந்து அந்த ஊர்லயே வந்து ஒரு பெரிய மனுஷன், ஊர் பெரியவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அதுல ஹீரோயின் வந்து என்னன்னா ஒரு படகு ஓட்டுறவங்களா இருக்காங்க.
4: இது வந்து
3: மூணாவது குழு கொடுத்துடலாமா?
4: இல்ல, உங்களால கண்டுபிடிக்க முடியுதா?
5: முடியுது, முடியுது.
3: அப்ப சொல்லுங்க.
5: முதல் மரியாதை படம்.
3: அப்புறம் ஏன் எங்களை மூணாவது குழு வரைக்கும் வெயிட் பண்றீங்க?
4: எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமி. சரி, யாருமியா சொன்னீங்க, வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். நேரம் 4:37 இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல. ஆட்டக்கலம், இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாட்டுருக்கோம்?
3: கண்டுபிடி. கண்டுபிடிக்க தயாராயிட்டாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
4: பாலசுப்ரமணியம்,
3: உங்களுக்கான குழு கொடுத்தலாமையா? இந்த படத்துல என்ன அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ஒரு நடன கலைஞர்கள்.
5: ஓகே.
3: அதுல வந்து ஹீரோவோட அந்த நடன குழு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் ஊருக்கு போவாங்க.
5: சரி.
3: கண்டுபிடிச்சீங்களா?
4: முடியலப்பா. முடியலையா?
3: கண்டுபிடிச்சீங்களா?
4: முடியதா?
5: ஒரு குழு தான கொடுத்துருக்கீங்க.
3: ரெண்டு கொடுத்தாச்சு இல்ல?
5: சரி, அப்ப இன்னும் கொடுத்துருங்க.
4: எத்தனை பழம் வாங்க சொன்னா, எத்தனை பழம் வாங்கினீங்க? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள் இணைஞ்சிருக்கோம் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாண்டுருக்கோம்?
3: கண்டுபிடி. கண்டுபிடிக்க
4: வந்திருக்க நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
4: சொல்வது யார், எங்க இருந்து? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா? சரி, உங்களுக்கான க்ளூ, இதுல ஹீரோவோட சேர்த்து அண்ணன் தம்பிங்களா 4 பேர் இருக்காங்க. மொத்தம் 5 பேர். நாங்க மொத்தம் 5 பேர் அப்படின்னு டைலாக்ல சொல்லுவாங்க. முடியலையா? என்னாலையும் தான்.
3: நீங்க வந்து அண்ணன் தம்பி இதுல வந்து ஊறி போயிட்டாங்க.
4: அடுத்த க்ளூ கொடுத்துடலாமா? இதுல வந்து அடிதடி பண்ணிட்டு மார்க்கெட்ல குடோன்ல வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு ஹீரோ. அடிதடி பண்ணிட்டு மார்க்கெட்ல, நல்ல விஷயத்துக்கு மட்டும் அடிதடி பண்ணிட்டு மார்க்கெட் அந்த ஒரு குடோன்ல எடுத்து அந்த வர்க் பண்றாரு. இது ரெண்டாவது க்ளூ. மூணாவது க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருங்களா? முடியாது. என்ன சொல்றீங்க?
3: தெரியவே இல்லையா? சரி,
4: மூணாவது க்ளூ கேட்டுங்க. மூணாவது க்ளூ, ஹீரோயின் பேரு கோப்பெரும் தேவி.
6: இது அஜித் நடிச்சவரா?

0: கோப்பெரும் தேவி
1: நன்றி, நல்லாவே முயற்சி செஞ்சீங்க.
2: ஆமா, அடுத்த நேர்க்கான வாய்ப்பு கண்டிப்பா விளையாட வந்திருக்க நேயர் வருக வணக்கம்.
3: இரண்டு பண்பலைக்கும் இரண்டு அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் தம்பி. வணக்கங்கள் அம்மா.
1: வணக்கம் ஐயா.
2: யார் இங்கிருந்து?
3: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. மூன்று டைலாக் படம் ஒன்று கண்டுபிடி.
2: கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
3: பழைய படமா போட்டா பார்த்திருந்தா கண்டுபிடிக்க.
1: பழைய
2: படமா? சரி, உங்களுக்காக பழைய படம். பழைய படம் தான் எதுவும் நான் எடுத்திருக்கேன், எல்லாமே பழைய படம் தான். இதில் வந்து ஹீரோ வந்து ஒரு மெக்கானிக்காக என்ட்ரு ஆகுறாரு. இதுதான் ஓப்பனிங். ஹீரோ வந்து மெக்கானிக், ஒரு பைக் மெக்கானிக்காக இருக்கார்.
3: சரி,
2: இரண்டாவது குழு வந்து ஹீரோயின் வந்து ஒரு கமிஷனரோட பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க.
3: சரி,
2: இது இரண்டாவது குழு. மூன்றாவது குழு சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
2: மூன்றாவது குழு
4: அக்கே பேசி அனுப்பிச்சிட
2: வேண்டியதான். மூன்றாவது குழு அக்கா கூட சேர்த்து வைக்க போய் அங்கே வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து என்கேஜாக இருப்பாங்க.
3: மூன்றாவது குழு தெளிவாக சொல்லுங்க.
2: அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க
1: ஹீரோயினுக்கு.
2: ஹீரோயினுக்கு அந்த அக்கா கூட போய் சேர்த்து வைக்கிறதுக்காக போய் இவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க. ஆனால் ஆல்ரெடி இவங்க என்கேஜாக இருப்பாங்க.
1: அதாவது ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குற டைம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிட்ருக்கும்.
2: அதே தான் வணக்கம். வணக்கம்
5: சார்.
2: இதுல வந்து ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆபீசர். அதான் இன்ட்ரோ. அடுத்த க்ளூ வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். கண்டுபிடிக்க முடியுதா?
5: ஸ்கூல் டீச்சர், போலீஸ் அதிகாரி.
1: ஆமா.
5: விஜயகாந்த் படம்.
2: இல்ல இல்ல, மூணாவது குழுவை சொல்லிறேன், கேட்டிருங்க.
5: மூணாவது குழுவை கொடுத்துருங்க.
2: மூணாவது குழு டயலாக். என் பெயர் அன்பு செல்வன், ஐபிஎஸ். கண்டுபிடிக்க முடியுதா?
5: அன்பு செல்வனா?
1: அன்பு செல்வன் செல்வனா? அது யாரு அப்படிங்கிறீங்களா?
2: நன்றி, தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல அதிரடியான ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தான் விளையாண்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா,
5: கண்டுபிடி தான் விளையாண்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சு போயிருக்காங்க, இப்ப கண்டுபிடிக்க வந்திருக்க நேரம் சந்திச்சு எல்லாருக்கும் வணக்கம்.
6: காரைக்குடி சாமிநாதன்.
5: சுவாமிநாதன்
4: வணக்கம் ஐயா.
6: வணக்கம்.
4: உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
5: உங்களுக்கான க்ளூ, இதுல ஹீரோ வந்து மூத்த பிள்ளையா இருக்காரு. அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேராக இருக்காங்க. ஹீரோ தான் இதில் அண்ணன், மூத்த பிள்ளை. இது முதல் குழு. ரெண்டாவது குழு என்னென்னா, முறை பொண்ணுக்காக அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறாங்க. இது ரெண்டாவது குழு. மூணாவது குழு என்னென்னா, இவர் தாத்தா பிள்ளையாக இருக்கார், இங்கிலீஷ் கற்றுக்க போவார் ஒரு இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட. கடைசியில் அந்த இங்கிலீஷ் டீச்சருக்கு இங்கிலீஷ் தெரியாமல் போயிடும். அதுதான் இந்த படத்தில் முக்கியமான ஹைலைட்டு. ஆமாம்,
4: கண்டுபிடிச்சாச்சா?
5: அதுவும் இவர் வந்து படிக்காதவராக இருப்பார் அண்ணன், தம்பி நல்லா படித்த பையனாக இருப்பார்.
7: அது பாசிங்களை போயிச்சு திரும்பவும் கிளறா, சொல்ல வந்ததும் மறந்து போகும்.
5: எனக்கும் மறந்து போயிரும்ல, அதை தான் அதுக்கு முன்னாடி சொல்லி வச்சேன்.
6: முறைமாமனா சார் படம்?
5: இல்லை இல்லை, முறைமாமன். அதில் வந்து ரெண்டு பேருமே அப்படி தானே இருப்பாங்க. இதில் அண்ணன் வந்து படிக்காமல் தம்பி படிச்சிருப்பாரு, நல்லா படித்த பையனாக இருப்பார் அப்படின்னு சொன்னேன்.
4: பேசுறீங்க
5: கொஞ்சம் வானொலி கிட்ட இருந்து தள்ளி வாங்க.
4: வானொலியோட ஒலியை வந்து குறைச்சுக்கோங்க, அவ்வளவுதான்.

0: ஓகே மேடம், ஓகே.
1: நீங்க இப்ப நீங்க வணக்கம் சொன்னது யார், எங்க இருந்து?
0: வணக்கம் சார், நாங்க மதுரையில இருந்து ஆணையூர்ல இருந்து பேசுறோம். என் பேர் கற்பகவல்லி.
1: கற்பகவல்லி, சரி. விளையாட தயாரா இருக்கீங்களா? விளையாட்டு என்ன விளையாண்டு இருக்கோம் தெரியுமா?
2: ஒரு கிராமத்துக்காரர், இதான் ரெண்டாவது க்ளூ. மூணாவது க்ளூ என்னன்னா, அவரோட சொந்த தாய்மாமா பொண்ணதான் வந்து

0: நான் கேட்டதுதான் பாதியோட ரெண்டுக்குள்ள கூட நின்றுச்சு. உங்களுக்கு மீண்டும் அதை கேக்குறேன். என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து டபுள் ரோல் பண்ணிருப்பாங்க இதுல.
1: ஓகே மேடம்.
0: அதுல வந்து ஒரு ஹீரோ டபுள் ரோல் சொல்லியிருந்தேன், ரெண்டு பேர்ல ஒரு ஹீரோ வந்து என்னன்னா ஒரு கிராமத்துக்காரர். இதுதான் ரெண்டாவது க்ளூ. மூணாவது க்ளூ என்னன்னா, அவரோட சொந்த தாய் மாமா பொண்ணைதான் வந்து விரும்பியிருப்பாங்க நம்ம ஹீரோயினை. ஆனா அந்த மாமா வந்து பொண்ணு தர மாட்டாங்க.
2: கிராமத்துக்காரரா இருக்காருன்னு முதல் க்ளூ. இரண்டாவது க்ளூ என்ன அப்படின்னா, மாமா பொண்ணு கிட்ட
0: மாமா பொண்ணை வந்து மாமா பொண்ணை தான் வந்து விரும்புறாங்க, அதாவது நம்ம ஹீரோயினை. ஆனா அந்த மாமா வந்து பொண்ணு தரமாட்டாங்க. சரிங்களா,
1: சின்ன தம்பி பெரிய தம்பி மேடம்.
2: சரி, அருமையாகவே முயற்சி பண்ணீங்க. அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுக்கலாம். நேரம் 4:51 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா, கண்டுபிடிக்க வந்திருக்க நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
3: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
3: மாவட்டம் யமுனேஸ்வரம், சுமதி பேசுறேன்.
2: சுமதி,
0: சுமதி உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: இந்த படத்துல என்னன்னா, மூணு அண்ணன்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தங்கச்சி. இரண்டாவது க்ளூ என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து நல்ல பாட்டு பாடுறவர், அதே ஊரை சேர்ந்தவர். மூணாவது க்ளூ வேணாமா? சரி பரவாயில்ல, சூப்பரா சொல்லிட்டீங்க.
2: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேர்க்கான வாய்ப்பு கொடுக்குறோம். நேரம் 4:52 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்கலம் இன்னைக்கு ஆட்டக்கலம்ல கண்டுபிடிக்கலான் இருக்கோம். வருக வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
4: என்ன
2: பேருங்கம்மா?
0: பூங்கோதை.
2: பூங்கோதை, நீங்க கொஞ்சம் வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி வரீங்களா? உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கீங்களா? விளம்பர நடிகையா இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியுதா? முதல் குழு வந்து ஒரு பிசினஸ் மேன், அவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேனா ஹீரோ இருக்காரு. ஹீரோயின் வந்து ஒரு விளம்பர நடிகையா இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியுதா? சரி, மூணாவது வந்து உங்களுக்கு ஒரு டைலாக சொல்லிடவா? சஞ்சய் ராமசாமியா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல தான் பார்த்தேன், பார்த்தா பக்கத்து சீட்லயே உட்காந்துருக்காரு.
0: என்ன சொல்றீங்க,
2: கண்டுபிடிக்க முடியுதா? சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:53 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா, கண்டுபிடிக்க வந்திருக்க நேரம் வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
5: இருவருக்கும்
2: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பெயர்?
2: வணக்கம் சொல்வது, வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து? அடிதடியிலே போயிருது. அதுல டயலாக் கூட சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் அடிதடியிலே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த படத்துல ஹீரோயினை வந்து இவர் பாப்பு அப்படின்னு கூப்பிடுவாரு.
0: என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க.

0: அப்படி இல்லை.
1: அப்படியா? நிறைய படத்துல கூப்பிட்டுருக்காங்க, முயற்சி பண்ண முடியுதா?
0: இல்லைங்கய்யா, நன்றி ஐயா, வாழ்த்துக்கோங்கய்யா.
1: நன்றி நன்றி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க.
2: நன்றி.
1: நேரம் 4:55 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில்
2: என்ன விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுமே வந்து நிறைய பேர் வந்து சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: கிட்டத்தட்ட 17 நேயர்கள் வந்து அருமையாக விளையாண்டு நிறைய நேயர்கள் வந்து வெற்றி பெற்றுட்டு போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்னைக்கு விறுவிறுப்பாகவும் போயிருக்கும்னு நம்புகிறோம். கேட்டு ரசித்த மற்றும் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். நான் முத்துக்கருப்பன் மற்றும்
2: சாந்தினி,
1: அழைப்புகள் உதவி டயானா.

0: பேசி அவனுக்காக அப்படி நடந்து இவனுக்காக இப்படி நடிச்சு.
1: அந்த

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் கேட்கலாம் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் கிழக்கு கரை திரைப்படத்தில் இருந்து.
3: I love, love, love, love, love.

0: எனக்கென பிறந்தவர கழட்டி பறந்தவ இவதான், அழுக்கில குழுக்கில இவளுக்கு இன சொல்ல யவதான்.
1: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்தில் இருந்து.
1: Yes, I love this idiot. I love this love of

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். அடுத்த பாடலா கேட்கலாம், ஊர்காவலன் திரைப்படத்தில் இருந்து.
1: ஓடுகிற மேகங்களா,

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். மாலை தென்றல்
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா.

0: தயாரிப்பு TNC apply.
1: மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வை நினைவு சின்னம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

தரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். மாலைத்தென்றல் மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தில் இருந்து.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் பார்வதி என்னை பாரடி திரைப்படத்தில் இருந்தேன்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பலர் கேட்கலாம். ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். மாலைத்தன்றல், மாலைத்தன்றலில் நிறைவு பாடலாய் எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலோடு மாலைத்தன்றல் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் வரும் 16/6/2026 அன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. கூட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயி மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயி மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் நடவடிக்கை விவரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்துவிடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்.

வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வேலைவாய்ப்பு பிரிவு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்விற்கு இலவச நேரடி பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெறவுள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250

0: குறைவாகவும் தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 6:11. தொடர்ந்து கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை.

நேர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்ச்சில் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாய்

0: இன்று மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 அந்திப்பூக்கள். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையின் தினசரி நிலவரம் கேட்கலாம் டெல்லியிலிருந்து. இரவு 7:32 பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியின் தொடர்ச்சி கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா. நக்கீர தீட்டிடும் ஈங்குய் மலை ஓவியங்கள் சிறப்புரை வழங்குகிறார் ஆ கணேசன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து 9:15 செய்திச்சுடர். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். 11:00 மதுரை பண்பலை 103.3 MHz நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியும் நேரமும்.
1: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
2: எதுக்குப்பா, படிக்க போறியா?
1: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
2: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
1: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
3: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
4: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
2: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
1: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
4: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
2: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
1: ஓகே.
5: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வருகின்ற 16/6/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை புத்தாக்க பயிற்சி கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவை செயலாளர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளார்கள். இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றம் சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தாவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரம் தாவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது.

0: இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு நௌஷாத் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: இப்ப இருக்குது ரெண்டு சைடுல எக்ஸ்பான்ஷன், டபுள் சைஸ் சைடு இந்த கன்வேயர் பெல்ட் எல்லாமே வந்துடும். இப்ப இருக்குது அரைவலும் டிபார்ச்சரும் எல்லாமே சேர்ந்த டிபார்ச்சர் ஆயிடும், தனியா அரைவல் வந்துடும். சிலத்துக்கு ஏப்ரல் தான் பரையுது, அந்த ஏப்ரல் 2 ஃப்ளைட்டுக்கு தான் இருந்தது, இப்ப 2 அடிஷனலா 4 அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு, இன்னும் ஆப்ரேஷன் செய்யுது. பட்சே டிஜிசி பெர்மிஷன் கிட்டி கழிஞ்சா 4 இந்த மருந்து நார்மல் யூஸ் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஹெட்வார்ட்டர்ஸ் இன்டிமேட் இந்த மாதிரி நைட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ லேண்ட் அக்யூசிஷன் நம்ம 400 ஏக்கர் கேட்டிருக்கு, அதில் இப்போ 210 ஏக்கர் கிடைக்குது. அந்த 210 ஏக்கர்ல இந்த மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கு தான் 360 crore சாங்ஷன் ஆயிருக்கு.
1: கீர்த்தி சக்ரா விருது பெற்றது தமக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் என்று தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்.
3: என் பேர் லென்ஸ்நாயக் மீனாட்சி சுந்தரம், நான் இந்தியன் ஆர்மியில டியூட்டி பார்க்குறேன். காமே கவுண்டன்பட்ல இருக்க மேக்சிமம் வேலை பார்க்கறதே ராணுவத்திலையும் போலீஸ்லையும் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மோட்டிவேலையும் அதில் தான் நாங்கள் ராணுவத்தை சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. பட்ட கஷ்டத்துக்கு அந்த அரசாங்கமே எனக்கு இவ்வளோ பெரிய விருது கொடுத்துருக்காங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் ஊருக்காரங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, அதுக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீப்பிரி கமாண்டராக இருக்க தீவிரவாதி பிடிக்கிறது எங்கள் குறிக்கோளாகவே இருந்துச்சு, அதுக்காண்டி எங்கள் உயிரவே தியாகம் பண்ண கூட தயாராக இருந்தோம். வருங்காலத்தில் ராணுவத்தில் சேர்கிற இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து என்ஜிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி இதில் சேரணும், காலேஜில் போய் என்ஜிசியை சேரணும், அவங்களே உங்களுக்கு பாதி சொல்லி கொடுத்துறாங்க, அந்த ஆசையை தூண்டிடுவாங்க. நம்ம உடல் தகுதி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் அந்த 21 வயசுக்குள்ள நம்ம எப்படியாவது சேரணும்னு நினைச்சா கண்டிப்பாக சென்று.
1: மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மணீஷ் நர்னவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசி மிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8 தொடங்கி 16 வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுட்டா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வன் உட்பட 30 இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:41. அந்தி சாயும் வேளையில் மனதை மயக்கும் பாடல்களாய் கேட்கலாம் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்துட்டு இருக்கும் முதல் பாடல் அணிகன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்னிசை கானமாய் கேட்டுட்டு இருக்கும் அந்திப்புக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தரும் அடுத்த பாடல் வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழுவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கேட்டு இருக்கும் அந்த பூக்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மரியாந்திரை படத்திலிருந்து.

0: அண்ணே அக்கா அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா அங்காளி பங்காளி எல்லாரும் இருக்கீங்களா? இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
1: தான்.
0: இனிமே தினம் தினம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர ஜாலி
1: தான்.
0: இனிமே சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட்
1: தான். சொல்ல வர
2: தயங்காம சொல்ற
0: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 தான்.
3: ஆமாங்க, இனிமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட் அட்டகாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம்.
4: ஸ்டே டியூன்ட், இது எஃப்எம் ரெயின்போ 103.3.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

மத்திய அரசு ஏழை எளிய சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடைக்கோடி மனிதருக்கும் வங்கி சேவை கிடைக்கும் வகையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து வீடுகளுக்கும் வங்கி சேவை என்ற நிலையிலிருந்து வீட்டிலுள்ள வயது வந்தோர் அனைவருக்கும் வங்கி சேவை என்ற நிலைக்கு பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் உயர்ந்துள்ளது. பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அரசின் சலுகைகள் பெறுவதற்கு வங்கி கணக்குகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பூஜ்ய இருப்புத் தொகையுடன் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டத்தில் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார்.

0: சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
1: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது. நலவாரிய திட்டங்கள், சில அரசு மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆக பாஸ்புக் உடனே வாங்கி கொடுத்ததுனால இவங்க வந்து உடனே பயன் அடைகிறாங்க. இதோட சேர்த்து 1 வீக்ல வந்து அவங்களுக்கு ரூபே ஏடிஎம் கார்டும் வந்துருது. ஏடிஎம் பரிவர்த்தனைகளும் அவங்க ஈஸியா வெளியில செஞ்சுக்கிறாங்க.
0: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளிகள் கருத்து தெரிவிக்கின்றனர்.
2: என் பேர் இன்பதகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சே ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும், காலேஜில் ஃபீஸ் பண்ணவும், எல்லா இடத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸாக இருக்கு. அதுவும் இல்லாமல் ஏடிஎம் கார்டு பேன் கார்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு, எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகுது.
3: என் பேர் கஸ்தூரி. நாங்க எங்க பேங்க் குழுவுக்காரு எங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்தோம். 10 நிமிஷத்துல எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேங்க்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கடன் ஆகட்டும், பேங்க்ல இருந்து லோன் ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு பத்து பேர் வந்து சிந்து நதி குழு, நாங்க ஒரு 16 பேர் இருக்கோம். எங்களோட எந்த தேவைகளா இருந்தாலும் இங்க வரோம், இவங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க.
0: சேலம் மாவட்டத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,37,190 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 197,22,00,000 ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக தெரியும். சமூகத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் இருந்தாலும் தொடர் முயற்சியால் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து கல்வி பயிலும் வாய்ப்பினை சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி பெற்று சாதனை படைத்துள்ளார். கைத்தறி நெசவாளரான நாகராஜ் உமா தம்பதியின் மகளான கீர்த்தி மாலினி ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வான JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தில் முதன்மையானவராக உள்ளார். அகில இந்திய தரவரிசை பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்தி மாலினிக்கு நாட்டின் தலைசிறந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நவீன வாழ்க்கை முறையில் மின்னணு சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாடும் சமூக வலைதளங்கள் செயல்பாடுகள் மீதான ஆர்வமும் ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கி விடுகின்றன. குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மின்னணு சாதனங்களை குழந்தைகள் பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாக மாறியுள்ள நிலையில் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க யோகாசனம் பேருதவி புரிந்து வருகிறது. குழந்தைகளுக்கான யோகாசனங்கள் விளையாட்டு போலவே இருக்க வேண்டியிருக்கும் நிலையில் ஏரியல் யோகா அதற்கான தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. ஏரியல் யோகா என்பது பாரம்பரிய யோகாசனங்களை கூரையில் கட்டப்பட்ட வலுவான துணி ஊஞ்சலின் உதவியுடன் செய்வதாகும். இதில் உடலின் எடை ஊஞ்சலால் தாங்கப்படுவதால் முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகள் மீதான அழுத்தம் குறைகிறது. தரையில் செய்யும் வழக்கமான யோகாவை விட துணியாலான ஊஞ்சலில் தொங்கியபடி செய்யப்படும் இந்த யோகா உடல் வலிமை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் மன அழுத்த குறைப்பில் சிறப்பான பலன்களை தருகிறது. தரையில் செய்ய முடியாத பல ஆசனங்களை ஏரியல் யோகாவில் செய்ய முடியும். இது முதுகு வலி, கழுத்து வலி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் பாதுகாப்பானது. எதிர்கால நம்பிக்கையான குழந்தைகளின் உடல் மற்றும் மனதின் சக்தியை அதிகரிக்கும் போது அவர்களின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளும் நேர்த்தியாகின்றன. குழந்தை பருவ ஊஞ்சலை நினைவுபடுத்தும் ஏரியல் யோகா ஏற்றம் பெற உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
4: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் விஜயகுமார்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன்

0: இந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் சுய சார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில் பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 கோடியே 20 லட்சம் மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு J.P. Nadda தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போதைப்பொருள்

பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் பயன்பாடு சமூகத்திற்கு பெரிய அளவில் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். தமிழக பிஜேபி மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நவின், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் வழங்கினார். இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் கர்நாடக மாநிலத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி கே சிவகுமார் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தமது மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு அதுல் சந்தூர்கர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் தேர்தல் மனுவாக இதனை தாக்கல் செய்ய மனுதாரர் அனுமதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அடுத்த இரு தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சாவ் ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷே சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26 தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ் ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இணைந்தே இருங்கள். பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இதுவரை ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் கேட்டீர்கள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய தொடர்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டி இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் டிராகன் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் இருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைவர் சில கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். டூடு திரைப்படத்தில் இருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது பாட்டு இது ஹிட்டு. தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 8 மணி. தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்தும் அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள்

ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11.80 கோடி டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37.80 கோடி டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1.90 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றஞ்சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் இரண்டாவது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகள் தவேக அரசின் ஒரு மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளி கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிலோ மிலானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவெனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுதா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வான் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:06. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல பட்டாம்பூச்சிகள். நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற்று அவர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25 30 170 25 30 171 0452 என்ற முன்னிலைப்பை தொட்டு வரலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டிருக்கும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணைக்குழு முதல் குழந்தை யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டே பேசுறேன்.
0: அஜித் பாண்டே, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 9th போயிட்டேன்.
0: 9th போயாச்சு. நியூ கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கு?
1: கிளாஸஸ் நல்லா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். சரி, உங்களுக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல்கள் கொடுத்துடலாம்?
1: பாட்டி படத்துல இருந்து
0: சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

நேரம் 8:16 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. இது குழந்தைகள் மட்டுமே பங்கு பெற்று அவர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 25 30 171 04 52 என்ற முன்னிணைப்பை தொட்டு வரலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்ச்ல கேட்டிருக்கோம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். இனி இப்படி அடுத்த குழந்தை யாரும் என்ன கேட்டாலும் வணக்கம் வணக்கம் வணக்கம் லைன்ல வந்தாச்சு சொல்லுங்க. ஆ வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து லைன்ல தான் இருக்கீங்க? பேர் என்ன? நிதிஷ். சொல்லுங்க நிதிஷ், நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் கொடுத்துடலாம்? புரியல.
1: அமரன்.
0: அமரன் திரைப்படத்துல இருந்தா? சரி கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதுத்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அதான் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லம் பல்லம்,
0: இங்க உட்கார, இங்க நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். நேரம் 8:30.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் நக்கீரர் தீற்றிடும் ஈங்கோய் மலை ஓவியங்கள் சிறப்புரை வழங்குகிறார் ஆ கணேசன் அவர்கள்.
7: உலக மொழிகளில் பழமையும் செழுமையும் கொண்ட உயர்தனி செம்மொழியாக திகழ்வது நம் தமிழ் மொழியே. இலக்கிய இலக்கண வகைகளின் பெருக்கமோ மிக அதிகம். சற்றே பெருமிதத்தோடும் இருமாப்போடும் சொல்லுவதென்றால், தமிழர் பெற்றிருக்கும் அளவுக்கு பரம்பரை இலக்கிய சொத்துக்களை வேறு எந்த மொழி பேசுவோரும் இன்று வரை பெற்றிருக்கவில்லை. இனியும் அப்படியே. 8 தொகை 10 பாட்டனும் மேல்கணக்கு நூல்கள் 18, அறங்கூறும் கீழ்கணக்கு நூல்கள் 18, 96 வகை பிரபந்தங்கள், பிள்ளைத்தமிழ், களம்பகம், உலா, இரட்டை மணிமாலை, சதகம் என்பனவே 96 வகை பிரபந்தங்கள். இவற்றினும் மேறு மலை போலே, இமய வெறுப்பு போலே உயர்ந்தோங்கி திகழ்வன பக்தி இலக்கியங்களான 12 சைவ திருமுறைகளும் வைணவத்தின் 4000 பிரபந்தமுமே. 12 திருமுறைகளில் 11ஆம் திருமுறை என்பது அருளாளர் பலர் அருளிய சிற்றிலக்கிய வகைகளின்

தொகுப்பே ஆகும். அத்தொகுப்பினில் இடம்பெற்றிருக்கும் ஒரு சிற்றிலக்கியமே ஈங்கோய் மலை எழுபது. இது நக்கீர தேவனார் அருளியது. நக்கீரர் என்றதும் நேயர்களுக்கு திருவிளையாடலின் நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்ற காட்சியே கண்ணுள்ளும் கருத்துள்ளும் நிழலாடும். ஆனால் நக்கீரர் ஒருவரன்றி மூவர் என்று தமிழ் இலக்கியங்களால் அறியப்படுகின்றோம். சங்ககால நக்கீரர், இடைக்கால நக்கீரர், பதினோராம் திருமுறை நக்கீரர் என்பவரே அம்மூவர். திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை, நற்றிணையின் ஏழு பாடல்கள், குறுந்தொகையின் எட்டு பாடல்கள், அகநானூற்று பதினாறு பாடல்கள், புறநானூற்றில் நான்கு பாடல்கள், திருவள்ளுவமாலையில் ஒன்று என முற்கால நக்கீரர் பாடிய பாடல்கள் வகை தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இறையனார் அகப்பொருள் என்பது இடைக்கால நக்கீரரால் படைக்கப்பட்டது. சங்ககால நக்கீரரும் இடைக்கால நக்கீரரும் கண்டோம். இனி மூன்றாவதாக பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கும் ஈங்கோய் மலை எழுபது அருளிய நக்கீரர். இந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எழுபது வெண்பாக்களும் அருளிய அவர் செம்பாகமாக நேரிசை வெண்பாவை கொண்டு அழகாக படைத்திருக்கிறார். திருச்சிக்கு அப்பால் உள்ள இரத்தினகிரீஸ்வரர் அருள் பாலிக்கும் அந்த மலையே ஈங்கோய் மலை. இந்த அருங்குன்றத்தின் இயற்கை வளம், ஈசனின் அருள் திறம், மலைவாழ் உயிரினங்களின் செயல்கள், மலைமேல் தவழும் மஞ்சிகளாகிய கருமுகிலும் மஞ்சினோடு கொஞ்சிக்குலாவும் குரங்கினம் பற்றியும் பூக்கள் காய்கனிகள் மரங்கள் பற்றியும் நம் சிந்தை கொள்ளை கொள்ளும் வகையில் இலக்கிய ஓவியங்களை தீட்டியுள்ளார் அருட்பேலாளர் நக்கீரர் பெருமான். அந்த எழுபது பாடல்களில் புராணச் செய்திகள் பல இடம்பெற்றிருக்கின்றன. பாடல்தோறும் சிவபரம்பொருளின் வர்ணனை இடம்பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு பாடலிலும் அந்த மலையை குறிப்பிட்டு இங்கோயே இங்கோயே என்று விழிப்பதாக அமைந்திருக்கிறது. பாடல்களோ ஈங்கோய் மலையின் சிறப்போடு இணைத்து ஈசனின் திருமேனி பொலிவும் அணிகலன்களின் வகைகளும் புனையப்பட்டிருக்கின்றன. மலை என்னும் பொருளை குறிக்கும் சிலம்பு, வெறுப்பு, குன்று, பொறுப்பு என்ற பெயர்களால் சுட்டுகின்றார் ஈங்கோய் மலையை நக்கீரர். நஞ்சிசேர் நாகப்பாம்பினை தன் மேனிக்கு அணிகலனாக அணிந்துள்ளான் சிவன் என்பதை மேனி பொருந்த அரா பூண்டான் பொறுப்பு என்றார் ஆசிரியர். இந்த உலகத்துயிர்கள் இன்புற்று இனப்பெருக்கம் காண வேண்டுமென்றால் இறைவன் தனித்து யோக நிலையில் இருந்தால் நடவாது. ஆகனின் ஈசன் தன் துணையோடு சேர்ந்து போக நிலை உற வேண்டும். அந்த போக நிலைக்கு ஈசனை மாற்றிடுவதற்கு தேவாதி தேவர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் யார் நினைத்தாலும் முடியாது. அந்த வேலையை செய்வன் காமவேல் என்று சொல்லக்கூடிய மன்மதனே. ஆகையினால் மன்மதனுடைய உதவியை நாடினர் தேவர்கள். மன்மதன் அஞ்சினான். கரும்பிவிலில் ஐந்து மலர்களை அம்புகளாக இணைத்து உலக உயிர்கள் மீது செலுத்தி காம உணர்வூட்டுவதுதான் காமதேவனின் பணி. யார் மீது அம்பு போட்டாலும் கேட்பார் இல்லை. தனித்து கைலை மலை மீது யோக நிலையில் இருந்த ஈசனின் திருமேனியில் காமன் மலரம்பு போட்டால் என்ன நடக்குமென்று நினைத்து பார்க்க முடியாது. அச்சத்தால் நடுங்கிய மன்மதனை தேவர்கள் தேற்றினர். சுயநலத்திற்காக இல்லை அப்பனே, மலரம்பு போட பணிப்பது 84 லட்சம் உயிர்களின் இனங்கள் அழியாமல் காத்திடும் பொறுப்புத்தான். ஆதலின் மலரம்பு செலுத்தி ஈசனை யோக நிலையிலிருந்து போக நிலைக்கு மாற்று என்றனர். வானகத்து தேவாதி தேவர்களின் வேண்டுகோளை மன்மதன் ஏற்றுக்கொண்டான். இன்ப விளிம்புகள் கொண்ட வட்டங்கள் கொண்ட கரும்பு வில்லினில் தாமரை முல்லை நீல மலர்களை ஈசனின் திருமேனியில் பாய்ச்சினான் காமவேள். சில் என்ற மலர்கள் மேனியின் மேல் பட்டதும் நெற்றிக்கண் இமை திறந்தது, தீப்பொறி பறந்தது, மன்மதனை காய்ந்தது, சாய்ந்தான் சாம்பல் உருவில் மதனவேள். இந்த நிகழ்ச்சியை ஈங்கோய் மலை எழுபது காமன் வெறுவொன்ற கண் சிவந்தான் வெறுப்பு என்றும் தீங்கரும்பு வில்லிக்கு கூற்றானான் வெறுப்பு என்றும் சுட்டுகிறது. அரக்கர் சகோதரர் மூன்று பேர்
பிரம்ம

தேவரை நோக்கி தவமியற்றினர். அவர்தம் கடும் தவத்திற்கு மனங்கசிந்த படைப்பு கடவுள், வரமென்ன வேண்டுமென்றார். அவர்களோ, எங்களுக்கு தங்கம், வெள்ளி, இரும்பு கோட்டைகள் மூன்று வேண்டும். அவை பறக்கும் ஆற்றல் கொண்டவைகளாக இறக்கைகளோடும் இருக்க வேண்டும் என்றனர். பிரம்மதேவர் அவர்கள் கேட்ட கோட்டைகள் மூன்றையும் வரமாக தந்து மறைந்தார். பறக்கும் கோட்டைகள் கொண்ட முரட்டு மூடர்கள் அந்த கோட்டைகளை மலையுச்சிகளில் இறங்கச் செய்து முதிர்மரம் செடிகொடிகளை அழித்தனர். நடுக்களில் மிதக்கச் செய்து குதூகலித்து குடித்து கொண்டாடி கும்மாலியும் போட்டனர். இச்செயல்களால் அவ்வளவாக கேடுகள் இல்லை. ஆனால் மதுமயக்கம் தீர்ந்ததும் கோட்டைகளை பறக்கச் செய்தனர். திருவிழாக்களில் சந்தைகளில் கூட்டம் கூட்டமாக கூடியிருந்த மக்களின் கூட்டங்களின் மேல் நங்கென்று இறக்கினர். மக்கள் நசிந்தனர். மாட்டு மந்தைகள் ஆட்டு சந்தைகளிலும் மூன்று கோட்டைகளையும் இறக்கி அவற்றையெல்லாம் துடிதுடிக்கச் செய்தனர். கொடுமைகளை தாங்க முடியாத உயிர்கள் ஈசனிடம் முறையிட்டன. திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தானே துணை. மூன்று கோட்டைகளையும் தகர்த்திட இறைவன் முடிவுகட்டி தேவாதி தேவர்களையெல்லாம் ஒரு தேர் வடிவமாக மாறிட பணித்தார். பூமியே தேர்தட்டாக மாறியது. சூரிய சந்திரரே தேர் சக்கரங்களாக மாறினர். இப்படி எல்லோரும் வெவ்வேறு வடிவு கொண்டிட மேருமலை வில்லாக வளைந்தது. ஈசனின் கையகம் புகுந்தது. அந்த வில்லில் தொடுக்கம் அம்பாக அமர்ந்தார் மகாவிஷ்ணு. போருக்கு ஆயத்தம், அதிசய போர். அந்த அதிசய போருக்கு தேராக ஆகாயத்திலே எழுந்தது தேவாதி தேவர்களினுடைய தேர். அரக்கர்தம் மூன்று இகில்களை மூன்று கோட்டைகளை பொடியாக்கிடவே அந்த தேர் மேலே பறந்தது. அப்போது ஒரு விபரீதம் விளைந்தது. தேராக உருமாறிய தேவரினத்தார், நாம் தான் அந்த அரக்கர் கோட்டைகளை அழிக்கப் போகிறோம், நாம் தான் அந்த அரக்கர் கோட்டைகளை அழிக்கப் போகிறோம் என்று ஆணவ முனைப்பு கொண்டனர். அவர்களுடைய எண்ணத்தில் பழுது ஏற்பட்டதால் அம்போடு கூடிய வில் இருந்தும் இறைவன் பயன்படுத்தவில்லை. மாறாக வான மண்டலத்தில் விரைந்து போருக்கெழுந்து வந்த மூன்று உலோக கோட்டைகளையும் பார்த்து மெதுவாக ஒரு புன்னகை பூத்தார் ஈசன். அவை மூன்றும் பற்றி எரிந்து சாம்பராகிட அவற்றோடு அரக்கரும் உருவச் சாம்பல் தூளாகி உருவமின்றி அழிந்தனர். இந்த நிகழ்வை புராண நிகழ்ச்சியை நக்கிரருவன்மான் மூவையிலும் கொல்லரும்ப கொள்கண்டான் குன்று என்றும் மூவையிலும் மில்லே கொடுகின்றான் வெறுப்பு என்றும் ஈங்கோய் மலையில் இறைவனினுடைய செயலை வியக்கிறார் நக்கீரர் பெருமான். உலகெங்கனும் ராசாக்கள், மன்னர்கள், அரசர்கள், வேந்தர்கள் உண்டு. வானகத்திலும் மையகத்திலும் வெண்கொற்ற கொடையின் கீழ் இருந்தாலும் அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை தியாகராசா என்று அழைக்க முடியாது. சிவபெருமான் ஒருவனையே தியாகராசா என்று அழைக்க முடியும் என்கிறார் கிருபானந்த வாரியார். என்ன தியாகம் புரிந்தாரையோ அந்த ஈசன் என்று பலர் வினவலாம். வானகத்திலே அதிசய அரும்பெரும் பொருள்களை பெறுவதற்காக தேவரும் அசுரரும் திருப்பார்கடலை கடைந்தனர். தயிர்பானையில் கடைந்திட மரத்தாலான மத்தினை கை கொள்ளலாம். ஆனால் திருப்பார்கடலிலே மத்து கொண்டு அந்த கடலினை கடைய வேண்டுமென்றால் மத்து எங்கே போகுது? திருப்பார்கடலினையே கடைவதற்கு மந்தாரமலையே அமைந்தது. வாசுகி பாம்பே கயிறாக இருந்தது. மத்து அசைந்தாடி கடைந்திட வசதியாக கீழே தாங்கி உருட்டும் பொருளாக திருமால் ஆமை உருவம் எடுத்து அங்கே அமர்ந்தார். தேவர் வாசுகி பாம்பின் வாலின் பக்கம் நின்றனர். அசுரர்கள் அப்பாம்பின் தலைப்பக்கத்தில் நின்றனர். திருப்பார்கடல் கடைந்தனர். அத்தீவிய கடலிலிருந்து காமதேனு பசு தோன்றியது. இந்திரன் எடுத்து கொண்டான். கற்பக மரம் எழுந்தது. அதனையும் இந்திரனே வரித்து கொண்டான். ஐராவதம் என்ற வெள்ளை யானை தோன்றிற்று. பிளிரியது. அதுவும் எனக்கே வேண்டுமென்றான் தேவேந்திரன். அதை கைப்பற்றி கொண்டான். திருப்பார்கடலில் திருமகள் தோன்றினார். திருமால் தமக்கே வேண்டும் அந்த திருமகள் என்று அவர் தம் மார்பிலே இணைத்து கொண்டார். மேருமலை கயிறாக சுற்றப்பட்டு தேவர்களும் அசுரரும்
அக்கயிற்றை இருபுறமும் இழுத்து

எழுத்து கடைந்ததனால் வாசுகி பாம்பு வேதனை தாங்க மாட்டாமல் தன்னுடைய கொடிய நஞ்சினை கக்கிவிட்டது. அதன் வெப்பத்தை தாழமாட்டாமல் தேவாதி தேவரும் அரக்கரும் தலைதறிக்க ஓட்டமெடுத்தனர். அந்த எதிர்பார நிகழ்வின் கொடுமையை காத்திட விண்ணவர் மண்ணுலகில் இருக்கக்கூடிய மானிடர் யாவரையும் உய்யும் பொருட்டு வாசுகி பாம்பின் கடும் நஞ்சினை நாவர் பழம்போல் உருட்டி வாயினில் இட்டார் சிவபெருமான். உலகம் உய்யவும் உலக உயிர்கள் தழைத்து சுழிக்கவும் தம்மையே அழிக்க துணிந்த அந்த ராஜாதான் தியாகராசா. திருவானந்த வாரியார் சொல்வது முற்றிலும் உண்மையல்லவா? அத்திருப்பார் கடலின் கொடும் நஞ்சுண்ட ஈசனை வியந்து நக்கீரர். வானோர் வெறுவு கடல் நஞ்சுண்டான் வெறுப்பு என்று ஈங்கோய் மலையை வியக்கின்றார். மற்றொரு புராண செய்தியாக தாருகாவனத்து முனிவர்கள் இயற்றிய வேள்வி இங்கே காட்டப்படுகிறது. தாருகாவனத்து முனிவர் இறை நம்பிக்கையற்றவர்கள். வேதம் ஓதுவதை விட வேள்விகளை விரும்பியவாறே செய்திடலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. சிவபரம்பொருளை விட தாங்களே ஆற்றல் மிக்கவர். ஆதலின் இறைவனை வணங்க மாட்டோம், அவனுக்கு எதிராக செயல் புரிவோம் என்று அபிசார யாகம் செய்தனர். அபிசார யாகம் என்பது எல்லாமே கசப்பும் கருப்பும் தான். வேள்வி கிடப்படுகின்ற பொருள்கள் தேன் முதலிய இனிமையான பொருள்கள் இல்லை, வேம்பு முதலிய கசப்பு பொருள்கள், கருமையான இலைகள், கருமையான துணிகள். இவற்றினாலே செய்யப்படுகின்ற அந்த யாகத்திலே இருந்து கிளம்புகின்ற பொருள்கள் பிறருக்கு நஞ்சாகவே மாறுமன்றி நன்மை செய்யாது. அப்படிப்பட்ட அபிசார யாகத்தை செய்தனர் தாருகவனத்து ரிஷிகள். வேள்வி குண்டத்திலிருந்து வெளிப்பட்ட புலியை ஈசன்பால் வீசினர். அந்த புலியை வீழ்த்தி தோலுரித்து இடிப்பினுக்கு உடையாக அணிந்து கொண்டார் சிவபெருமான். பொன்னார் மேனியனே என்று பாடுகின்ற சுந்தரர் புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே என்ற பாடலின் மூலம் தோலாடை உணிந்தார் என்பதை நாம் புரிகிறோம். வேள்வியிலிருந்து கொம்பு நீண்ட மான் ஒன்று வந்தது. முனிவரர் ஏவினர் ஈசன் மேல். அந்த மானை கண்டு நகைத்தார் எம்பெருமான். தன்பால் உமையம்மையாகிய பெண்மான் இருக்க இம்மானும் வருகிறதே என்று எண்ணியவாறே அந்த மானினை திருக்கரம் நீட்டி வரவேற்றார். மான் ஈசனின் இரு விரல்களில் கால் ஊன்றி தன் மேனியை செம்மாந்து மேலே கம்பீரமாக உயர்த்தி நின்றது. நீங்காத மான் தரித்த கையான் மலை என்று ஈங்கோய் மலையை ஓவியமாக்கி காட்டினார் நக்கீரர். ஈசன் ஞான குருவாயி குருந்தமர நிழலில் அமர்ந்து சனகாதி முனிவர் நால்வர்க்கு வேதங்கள் கற்பித்தார். அவற்றின் முடிந்த முடிவாக இருப்பது சின்முத்திரையே என்றும் உணர்த்தினார். சின்முத்திரையாவது வலதுகரத்தின் சுண்டு விரல் தொடக்கம் மூன்று விரல்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற பாச குற்றங்களை காட்டும். அந்த மூன்று குற்றங்களும் உயிராகிய சுட்டு விரல் பால் சேராமல் தனித்து நின்று சுட்டு விரல் மட்டும் கட்டை விரலாகிய பதியை அடைய வேண்டும். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர்கள். பசுவாகிய உயிர்கள் பதியாகிய இறைவனை அடைவதற்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று குற்றங்கள் தடையாக இருக்கின்றன. ஆணவம் என்பது செருக்கு, கண்மம் என்பது பழவினை, மாயை என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக கருதுவது, நில்லாத ஒன்றை நிலை என்று கருதுவது, இதுதான் மாயை. இந்த மூன்றையும் நீக்கிவிட்டால் உயிர்களானவை பசுவானவை பதியாகிய இறைவனை அடைய முடியும் என்பதுதான் சின்முத்திரையின் இலக்கணம். நான்கு வேதங்களை காட்டிலும் சின்முத்திரையே சிறந்தது என்பதை காட்டுவதற்காக ஈசன் ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து அந்த சின்முத்திரையை சனகாதி முனிவர்களுக்கு அறிவிக்கின்றார். அதைத்தான் ஈங்கோய் மலை இறைவன் எப்படி காட்டுகிறான் என்பதை நக்கீரர் ஆள் கீழ் நால் வேதம் தெரிந்துரைப்பான் வெறுப்பு என்றும் வானோர் குருவருள் குன்றாய் நின்றான் குன்று என்றும் நான்கு மறைக்கு ஈறு கண்டான் மலை என்றும் காட்டுகிறது. ஈசனின் மலைச்சிறப்பை கூறும் நக்கீரர் முருகப்பெருமானை மறந்து விடுவாரா என்ன?

அந்தன், முருகன், கடம்பன், சேயோன், செவ்வேள் என திருப்பெயர்கள் பல. முருகவேளுக்கு இருந்தும் நக்கீரர் இன்பக்குமரன் முதுதாதையர் குன்று. என்ன அருமையானது! குன்று நேற்று இன்று ஏற்பட்டது இல்லை, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஈங்கோய் மலை இருக்கிறது. தமிழின் தொன்மை போலே இந்த ஈங்கோய் மலையும் தொன்மைதான், பழமைதான் என்று காட்டுவதற்காக இன்பக்குமரனாகிய முருகனுடைய முதுதாதையர், பாட்டன் பாட்டனுக்கு மேலே பாட்டன் முப்பாட்டன் அப்படி வருகின்ற நூற்றுக்கணக்கான மூதாதையர்களுடைய குன்று என்று அந்த மலையினுடைய பழமையை காட்டுகிறார் நக்கீரர். இது மட்டுமில்லை, பூமயில தாதை பொறுப்பு என்கிறார். பூமயிலி தாதை பொறுப்பு, தாதை என்றால் தந்தை, பூமயிலி என்றால் இன்பக்குமரனை பூமயிலி என்று சொல்லுகிறாரே என்ன காரணம்? பூவினும் மெல்லிய தோகை கொண்ட மயிலின் வாகனத்தை கொண்ட இளமை கடவுள் முருகப்பெருமான், அவன் மயிலி, மயிலை வாகனமாக உடையவன். அந்த மயிலோ பூவினும் மெல்லியது என்பதை காட்ட பூமயிலி என்று சொல்லுகிறார். இக்தோர் புதுமை சிறப்பு பெயர் பன்னீர்கை வேலவனுக்கு. மழைவாழ் இன மக்களாகிய குரத்தியர்தம் செயல் கண்டு கண்டு மகிழ்ந்த நக்கீரர் பாடல்களை தேன் சொட்ட பொழிந்துள்ளார். பல்விதமான மலர்களின் இன்சுவை தேனாகிய மதுவினை அருந்திய குறவரின மகளிர் கூடி கும்மாலியிட்டு குறவை கூத்தாடுகின்றனர். இப்படி தடங்குடைந்த கொங்கை குறமகளிர் தங்கள் இடம் புகுந்து அங்கு இந்நரவம் மாந்தி உடன் கலந்து மாக்குறவை ஆடி மகிழ்ந்து வரும் இங்கோயே கோக்குறவை ஆடி கொழுங்குன்று என்று சொல்லி பாடுகிறார் நக்கீரர். கோங்கு அரும்பினும் கூர்த்த கொங்கை குறமகளிர் சிலர் பாறையின் மேல் அசைந்து அசைந்து நிழலாட்டி நின்ற வேங்கை மரத்தின் நிழலில் தம்மை மறைந்து விளையாடி கொண்டிருந்தனர். பாறையின் நின்று வேங்கை மரத்தடியில் விளையாடிய குறமகளிர் தூரத்தே பாய்ந்து வந்த வேங்கை புலியை கண்டுவிட்டனர். அச்சம் அவர்களை வாட்டியது. எல்லோரும் ஓடுங்கடி, எல்லோரும் ஓடுங்கடி என்று கூறிக்கொண்டே ஓட்டமிட்டனர் அக்குறமகளிர். இந்த காட்சியை நக்கீரர் கோங்கின் அரும்பழித்த கொங்கை குறமகளிர் வேங்கை மணிநீழல் விளையாட வேங்கை வரவதனை கண்டிரியும் இங்கோயே தீங்கு வரவதனை காப்பான் மலை. இந்த பாடலில் அவர்கள் வேங்கை மரத்தடியில் நின்றதும் அதே வேங்கை என்ற பெயர் கொண்ட ஒரு விலங்கு பாய்ந்து வருவதையும் காட்டிய அவர் நிறைவாக என்ன சொல்லுகிறார்? தீங்கு வரவதனை காப்பான் மலை. வேங்கை வருவது ஒரு தீங்கு, நமக்கும் எத்தனையோ தீங்குகள் வரக்கூடும். வேங்கையின் தீங்கிலிருந்து குறமகளிர் தப்பியது போலே நம்மை வாட்டுகின்ற உலக தீமைகளிலிருந்தும் காக்கின்றான் இறைவன் என்பதை நக்கீரர் தீட்டினார் இந்த பாடலின் மூலமாக. அதோ காணுகிறோம், கோப கனல் பறக்க அந்த இளங்குரத்தி கொதிப்புற்று பார்க்கிறாள் வேட்டுவ குறவனை. ஆர்வம் பொங்க நோக்க வேண்டிய காதலனை சீறி சினந்து பார்க்க வேண்டிய காரணம் என்ன? சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதியாக காட்டுகிறார் ஆசிரியர். வேட்டை தேடி மலையில் அலைந்து திரிந்த அக்குறவன் தன் தோளிலே பெண்மான் ஒன்றை தூக்கி சுமந்து வந்தான். சற்றே தொலைவில் ஆண்மான் ஒன்று ஏக்கத்துடன் வேடனின் தோளிலிருந்த இணை பிணையையே நோக்கி கண்ணீர் மல்கியது. இக்காட்சியை கண்டுவிட்ட ஈரநஞ்சத்து இளங்குரத்தி, மலை திரிந்த மாக்குறவனே இப்படியும் செய்யலாமா? காதல் மான்கள் இரண்டில் உயிர் பிரிப்பது போலே ஒரு மானை பிரித்து வந்த உன் செயல் கொடுமையானதல்லவா? இது நம் இனத்திற்கே இழுக்கென்று அவள் ஏசினாள். மலை திறந்த மாக்குறவன் மான் கொணர நோக்கி சிலை நுதலி சீறி சினத்து கலை பிரிய இம்மான் கொணர்தல் இழுக்கு என்னும் இங்கோயே மெய்மான் புணர்ந்த கையான் வெறுப்பு என்று நக்கீரர் அந்த காட்சியை இனிமையாக நமக்கு காட்டுகிறார். மான் மரஞ்செடிகளோடு குரங்குகளும் குதித்து விளையாடினால்தான் மலை. கோல் சொல்லாத பெண் உண்டா? குரங்கில்லாத மலையும் உண்டா? ஈங்கோய் மலையிலே இயற்கையாகவே மிளிரும் பளிங்குகள் அங்கிங்கனாதபடி எங்கும் கிடக்கின்றன.
கூட்டமாய்

ஓடி வந்த குரங்குகள் திடீரென நின்றன. என்ன காரணமாயிருக்கும்? இளைய குரங்கு ஒன்று இதோ பழுத்த ஒரு கனி என்று காட்டுகிறது. கூட்டமாய் எல்லா குரங்குகளும் கூடி நின்றன. கல்லா குரங்கு பளிங்கி கனி காட்ட எல்லா குரங்கும் உடனீண்டி, வல்லே இருந்துயிரால் கல் கிளைக்கும் ஏங்கோயே, பளிங்கினில் காட்டியா கனியை, வலிமையான நகங்களை கொண்டு பளிங்கி கல்லினை பிராண்டின அக்குரங்கு கூட்டம். அதாவது மயங்கி மயங்கி கனி அதுவாக இருக்குமோ என்று குரங்குகள் அந்த பணியை செய்தன என்று சொல்கிறார். மற்றொரு இடத்தில், தேன்பலா கனிகளை செம்முகத்து பைங்குரங்கு கொணர்ந்து குட்டி குரங்குகளின் கையில் கொடுத்து உண்ணச் செய்து மகிழ்கின்றது. பசியின் பெருக்கத்தால் நின்ற பெண் குரங்கு கண்ணில் கண்ட கனிகளையெல்லாம் பறித்து பறித்து தின்றது. நாக்கு நமநமத்தது, தாகமும் கூடியது.

அவர்களின் கையில் கொடுத்து உண்ணை செய்து மகிழ்கின்றது. பசியின் பெருக்கத்தால் நின்ற பெண் குரங்கு கண்ணில் கண்ட கனிகளையெல்லாம் பறித்து பறித்து தின்றது. நாக்கு நமநமத்தது, தாகமும் கூடியது. மலையின் சிற்றாராகிய சுனையில் நீரறிந்தி அதன் தாகம் தீரவில்லை. மலை முகட்டிற்கு பாய்ந்தோரி சென்றது. தவழ்ந்து வந்த கருமேகத்தை தன் விரலால் கீறியது. மழை சொரிந்திட பருகியது நீரை அந்த பெண் குரங்கு. இலவமரத்தின் பூக்கள் செந்தியைப் போல் சிவந்து தோன்றும். கொத்து கொத்தாக தொங்குகின்ற இலவமரச் செம்பூக்களைக் கண்ட ஆண் குரங்கு ஒன்று இலவமரத்தில் பற்றி கொண்டதோ தீ என்று பக்கத்தில் ஓங்கி நீண்டு வளர்ந்திருந்த மூங்கில் மரத்து இலைகளை கொத்து கொத்தாக பறித்து தீப்பற்றிய இலவமரத்தினை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறது. இதனை நக்கீரர் ஓங்கி பறந்தெழுந்த உள்ளிலவ தன்போதை தூங்குவதோர் கொள்ளி எனக் கடுவன் மூங்கில் தழையறுத்து கொண்டோச்சும் இங்கோயே என்ற பாடலினால் அந்த இரக்க உணர்ச்சி கொண்ட குரங்கினை காட்டுகின்றார். உலக உயிர்கள் யாவற்றிற்கும் அன்பும் காதலும் பரிவும் உண்டு. மிகப்பெரிய உயிரினமாகிய யானையை பற்றி பாடாமல் இருப்பாரா நக்கீரர்? அந்த குறிஞ்சி நிலமாகிய ஈங்கோய் மலையிலே பிடி என்று சொல்லக்கூடிய பின்யானையின் மீது களிர் என்று சொல்லக்கூடிய யான் யானை அளவற்ற காதல் கொண்டிருக்கிறது. அந்த காதலின் அளவு காட்ட முடியாது, ஆனால் அதன் செயல் அதன் காதலின் அளவை நமக்கு காட்டும். சந்தனப்பூம் பைந்தழையை செந்தேனில் தோய்த்து யானை மந்த மடப்பிடியின் வாய் கொடுப்ப என்ன அருமையாக பாடுகிறார். தன்னுடைய காதலியாகிய பிடிக்கு தேனிலே சந்தன மரத்தின் இளைய தழைகளை தோய்த்து தோய்த்து என் கண்ணே சாப்பிடு, என் மணியே சாப்பிடு, என் ஆசை காதலியே சாப்பிடு என்று பிடியாகிய பெண் யானைக்கு சந்தனப்பூம் பைந்தழையை செந்தேனில் தோய்த்து யானை மந்த மடப்பிடியின் வாய் கொடுப்ப அந்த பெண் யானையினுடைய துதிக்கையிலே கொடுக்கவில்லை. எங்கே கொஞ்சம் வாயை காட்டு, கொஞ்சம் வாயை காட்டு என்று அந்த பெண் யானையை தூண்டி அது சற்றே வாயிறக்க செந்தேனில் தோய்த்தெடுத்த அந்த சந்தனப்பூம் பைந்தழையை இட்டு மகிழ்கிறது. நக்கீரர் பெருமான் சமுதாய காட்சி ஒன்றை காட்டுகிறார். சமுதாயத்திலே வளம் பெற்றிருக்கின்றவர்கள் எளியோர்க்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? உள்ளூரிலே பழுத்த பழுமரம் போலே, மருந்தாயித்தப்பா மரம் போலே, உயிரினங்கள் யாவும் நீர்த்தாகம் நீக்கிக் கொள்ளுகின்ற ஊருணி நீர் போலே இருக்க வேண்டும் என்று காட்டுகின்ற வள்ளுவ பேராசான் போலே நம்மிடத்தில் இருக்கின்ற மிகுதியான பொன் பொருளை ஆடை அணிகளை இயலாதவர்களுக்கு கொடுப்பது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது ஈத்துவக்கு இன்பம். கொடுப்பவன் மகிழ்கிறான், பெறுபவனும் மகிழ்கிறான். ஒரு நிகழ்வு இரு மகிழ்வை தருகிறது என்பதை காட்டுவதுதான் ஈத்துவக்கும் இன்பம். அந்த ஈத்துவக்கும் இன்பத்தை காட்டுகின்றார் நம்முடைய நக்கீரர் பெருமான். காந்தளங் கைத்தளங்கள் காட்ட களிமங்கை கூந்தல் விரித்துடனே கூத்தாட சார்ந்திரங்கை ஏற்கொன்றை பொன் கொடுக்கும் இங்கோயே செஞ்சடை மேல் கார்கொன்றை ஏற்றான் கூறு. இந்த பாடலில் காந்தல் மலர்கள் கைகொட்டுகின்றன, மயில்கள் தோகையை விரித்து கூத்தாடுகின்றன. இந்த அழகிய காட்சியை கண்டவுடனே கொன்றை மலர்கள் அவை பொன்னிற பூக்களை பூப்பவை கீழே சாய்கின்ற சொரிகின்ற வீழ்கின்ற கொன்றை மலர்களெல்லாம் தங்க காசுகள் போலே தோன்றுகின்றன. யாருக்கு இந்த மயில்களினுடைய ஆட்டத்தை கண்டு மயில்களே உங்களுடைய ஆட்டம் ஆகா ஆகா அருமை அருமை இதோ பரிசு இதோ பரிசு என்று அந்த இரக்க உணர்ச்சியினாலே ஏற்கொன்றை பொன் கொடுக்கும் ஈங்கோய். அழகான கொன்றை மரங்கள் பொன்னிற பூக்களை பொன்னாக சொரிகின்றன. இந்த காட்சி இல்லாதவர்க்கு இருப்பவர்கள் கொடுப்பதை காட்டுவது. இறைவனுடைய புகழ் பாடிய நக்கீரர் இயற்கையையும் ஓவியங்களாக தீட்டி குரங்கினம் யானையினம் மானினம் மானிடர் என்று யாவரையும் காட்டி
மலர்களையும்

இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இதுவரை நக்கீரர் தீட்டிடும் ஈங்கோய் மலை ஓவியங்கள் சிறப்புரை வழங்கினார் கணேசன் அவர்கள்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: The match is scheduled to begin at 11 p.m. Indian Standard Time. Indian women's team will start their campaign against arch rivals Pakistan on Sunday. In FIFA World Cup 2026, co-hosts Canada will be up against Bosnia and Herzegovina in a Group B clash at Toronto Stadium tonight. The match will start at 12:30 a.m. Indian Standard Time. The encounter marks the first ever World Cup meeting between the two nations. Benchmark domestic equity indices ended today's trading session with strong gains of around 2%, driven by hopes of de-escalation in West Asia. The India Meteorological Department has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Assam and Meghalaya tomorrow. Heavy rainfall is also expected over other parts of northeast India, Bihar, Kerala, Mahe, Odisha and sub-Himalayan West Bengal tomorrow. The Met Department said that the southwest monsoon has further advanced into the entire northwest Bay of Bengal, some more parts of West Bengal, Bihar and some parts of Odisha and Jharkhand. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi highlights government's efforts to further women-led development across diverse sectors. Home Minister Amit Shah says government is fully committed to ensure highest level of security and smooth pilgrimage experience to devotees of Amarnath Yatra. Fencing work begins in border areas of West Bengal, says Chief Minister Shubhendu Adhikari. New Delhi summons U.S. Charge d'Affaires Jason Meeks to lodge strong protest over U.S. strikes on commercial vessels carrying Indian mariners. Seoul court sentences former South Korean President Yoon Suk-yeol to 30 years in prison over drone incursions into North Korea and abuse of power. And in badminton, PV Sindhu storms into women's singles semi-finals of Australian Open tournament in Sydney. For details of these stories and more, log on to our website www.newsoneir.gov.in and News on EIR app. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளின் பல்வேறு சேவைகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விவசாயிகள் பெரும்பாலும் கால்நடை வளர்ப்போராகவும் இருக்கிறாங்க சார். கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கால்நடைகளை வளர்க்குறாங்க, அதுக்கப்புறமா பால் போன்ற பொருட்களை வந்து உற்பத்தி செய்யும் போது அதனுடைய உபப்பொருட்கள் அதெல்லாம் பிரித்திருக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பம், அதை பற்றி வந்து உங்கள்கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்களா? மேலும் தொழில்நுட்பம் சார்ந்த உதவிகள் எங்கெங்க கிடைக்கும், அது போன்ற விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்களா சார்?
4: நான் ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்போ முக்கியமாக இளைஞர்கள் நான் நிறைய படையெடுத்து வர்றதால அவங்க நீங்கள் கேட்குற மாதிரி இதை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறது இயந்திரமயமாக்கல், அதாவது அடிப்படை கட்டமைப்பில் வந்து ஒரு பண்ணை தொழிலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அதை எப்படி மதிப்பு கூட்டலாம், அது சார்ந்த அந்த இயந்திரங்கள் எங்கே கிடைக்கும், அதனால் வந்து விற்பனை வாய்ப்புகள் எப்படி செயல்படுத்தப்படும் தான் எங்கள்கிட்ட வராங்க. இன்னொன்று, நீங்கள் கேட்டது போல் இப்போ இந்த வெறுமனே பால் உற்பத்தி பண்ணுறதோ இல்லை அது சார்ந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றது மட்டும் நாங்கள் செயல்படுத்தலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு இந்த மனையில் கீழே வந்து அனைத்து விதமான பயிற்சிகளையும் உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம். முக்கியமாக தர குறியீடு வாங்குறதுக்கு முதற்கொண்டு, அதாவது FSSAI சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த உணவு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இருக்கும், அதற்குமே நாங்கள் வழிகாட்டுதல் கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு தொழிலில் ஈடுபடுறதை தாண்டி அவருடைய வெற்றி கடைசியாக இறுதியாக அந்த சந்தைப்படுத்துதல் வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து நாங்கள் முக்கிய பங்காற்றிட்டு வரோம் மேடம்.
3: நிச்சயமாக சார், மத்திய அரசு வந்து அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் மகளிர் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, அதனால அவங்கள வந்து மேன்மேலும் உயர்த்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் வேளாண் அறிவியல் நிலையம் வாயிலாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய இதற்குள்ள ஈர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்கன்னு நீங்க முன்புல இருந்தே சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு இளைஞர்கள்கிட்ட இதற்கான ஆர்வம் இருக்கு சார்? ஏன்னா வருங்காலத்துல விவசாயம் அப்படின்ற ஒரு துறையையும் வந்து இளையோர் வந்து அவங்களுடைய முக்கிய இலக்கா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
4: கண்டிப்பாக மேடம், இப்போ இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமது மத்திய அரசின் கீழே வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா இந்த செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவித்து அவங்களுடைய சிந்தனை திறன்

0: புதுசான ஒரு சிந்தனை வழிகாட்டுதல்களுக்கு வந்து என்னென்ன வகையில வந்து ஆராய்ச்சிக்கோ இல்லை அதை கொண்டு போய் ஒரு நிறுவனமாக முன்னெடுக்கிறதுக்கு வந்து நிறைய நிதியுதவி பல கட்டங்களாக செஞ்சுட்டு வராங்க. அதுல வந்து தனிப்பட்ட இளைஞர்களாக இல்லாமல் குழுவாக சேர்ந்து நிறைய பேர் எங்களுடைய மையத்தை நாடுறதும் ஈடுபடுறதும் ரொம்ப இப்போ அதிகமாக இருக்கு. முக்கியமாக விவசாயிகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளாக உருவாக்குறாங்க, அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக வராங்க. ஆமாம், அவங்களும் வந்து இப்போ இந்த வங்கிகளை அணுகிறதோ இல்லை மத்திய அரசின் கீழ் அந்த நிதியுதவி பெறத்துக்கோ வந்து இது வந்து ஒரு முக்கிய காரணியா ஒரு ஏதுவா இருக்கு. அதனால இளைஞர்கள் மத்தியில இது ஒரு சராசரியா வந்து ஒரு தொழிலுக்கு போகாம நம்மளா ஒரு முதலாளியா ஆகலாம்ன்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஓங்கி கிடக்கு மேடம்.
1: நிச்சயமா சார். அதே மாதிரி மகளிருக்கும் இது வந்து ஒரு பிரகாசமான தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, மகளிரும் நிறைய வந்து இந்த பயிற்சிகளுக்கு எல்லாம் வராங்க, அவங்களும் இதை ஆர்வமா கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. வீட்டுல இருந்தே வந்து அவங்க அவங்களுக்கான ஒரு சம்பாத்தியத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா இந்த பயிற்சிகள் வாயிலா?
0: கண்டிப்பாங்க மேடம். ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா இல்லங்களிலுமே பார்த்தீங்கன்னா இருவரும் பணிக்கு சென்றால் தான் வந்து சென்னை போன்ற மாநகரங்கள் அவங்களால குடும்ப சூழலில் சரி செய்ய முடியுதுன்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட வர்றவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்கியமாக இப்போ வேளாண்மை அறிவியல் மையத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் வந்து மென்பொருள் துறையிலேருந்து வேலையை விட்டுட்டு இப்போ மனையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி ஆலையை துவங்கியிருக்கிறாங்க. இப்போ இது போல் அவங்க செயல்படுறதால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்திய அளவில் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து நிறைய அந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி எப்படி ஒரு வீட்டில் வந்து அவங்க பாட்டி அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களோ அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு உற்பத்தியில் ஈடுபடுறப்ப மிகப்பெரிய தொழில் முனைவோராக மாறி இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வச்சு அதன் மூலியமா நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனாலேயே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியில முக்கியமா கால்நடை சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கு மகளிர் பெரும்பாலும் அதிக ஆர்வத்துல கலந்துக்கிறாங்க மேடம்.
1: நிச்சயமா சார். உழவும் தொழிலும் தான் நாட்டின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வேளாண்மைக்காக வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நிறைய திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டு வராங்க மத்திய அரசு. அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை வந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க. இதுல என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது, நம்ம நாடு வந்து சுயசார்பு இந்தியாவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான திட்டங்கள் தான் இது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற திட்டங்கள் சுயசார்பு இந்தியா அப்படின்ற இலக்கை வந்து அடையறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா மேடம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியில் தொடர்ச்சியாக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாம தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தையையும் ஒரு சர்வதேச அளவில் வந்து நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நிறைய நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் ஈடுபடுறவங்க அப்புறம் முக்கியமாக வந்து புது தொழில் முனைவோராக வர்றவங்க எல்லாருமே கால்நடை சார்ந்த அப்புறம் வேளாண்மை சார்ந்த தொழில்களில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டு வராங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல இளைஞர்கள் மத்திய ஒரு சுய தொழில் தொடங்கணும்னா வேளாண்மை மற்றும் கால்நடை சார்ந்த தொழில ஈடுபடுறப்ப அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கண்டறிஞ்சு மேலும் அவங்களுடைய குடும்பமும் சுற்றும் சூழலும் சிறப்பா இருக்கலாம்ன்றது அவங்களுடைய வெற்றி மூலமா நிறைய கதைகள் கண்டறிஞ்சிட்டு வர மேடம்.
1: நிச்சயமா சார். வேளாண் நலன் சார்ந்து மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க சார். அதுல குறிப்பிடத்தக்க திட்டங்கள் அப்படின்னா எது அதெல்லாம் சொல்லலாம் சார்?
0: இந்த பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா வந்து ஒரு குறிப்பிடத்தக்க திட்டமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றிட்டு வருது நம்ம பார்த்தோம். இது தவிர விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த எம் கிசான், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல செயலி அடிப்படையில இந்த வந்து தேசிய மின்னாளுமை திட்டத்தின் கீழே வந்து இந்த வேளாண்மையை கொண்டு வந்து ஒரு கைபேசி வழி செய்தியை வந்து பரிமாற்றம் செய்யறோம். ஏன்னா இப்ப நீங்க வந்து விவசாய மக்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் சராசரியா நம்ம இந்தியாவில் ஒரு 40 கோடி பேர் இந்த கைபேசி வச்சிருக்காங்க. இதுல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா விவசாய குடும்பங்களை அரசு இலக்காக கொண்டு சுமார் ஒரு 9 கோடி விவசாய குடும்பங்களை வந்து இந்த எம் கிசான் திட்டத்தின் மூலமா குறுஞ்செய்தி இந்த தளம் அனுப்புறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகள்ல வந்து மத்திய மற்றும் மாநில அரசு அமைப்புகள் அவர்களின் அந்தந்த மொழியில விருப்பமான வேளாண் நடைமுறைகளை பத்தியும் குறுஞ்செய்தி மூலியமா வந்து ஆலோசனைகள் வழங்கி உதவிட்டு வராங்க. இதன் மூலியமா இப்ப வேளாண்மை விரிவாக்க ஒரு பகுதியாக பல்வேறு முறைகளை வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதனால விவசாய மக்கள் நேரடியா வந்து ஒரு தகவல் கிடைக்கல, ஒரு புது மாதிரியான தொழில்நுட்பம் சொல்லுவாங்க, அதாவது பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கறது, அதை வந்து விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்துறது, இதுல முக்கியமா அந்த விரிவாக்கத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கா வந்து மத்திய அரசு வந்து இந்த எம் கிசானை செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மேடம் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை வந்து எப்படி செயல்படுத்திட்டு வராங்கன்றது சிறந்த உதாரணம் வந்து 1551 அதாவது இந்த கிசான் கால் சென்டர் மூலமா. இதுல என்ன நீங்க ஒரு முக்கியமான செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா பண்ணை தொலைபேசி ஆலோசகர்கள் மூலியமா அவங்க வந்து என்னென்ன நேரடி அவங்களோட சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக விவசாயிகள் சார்ந்த என்னென்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, நீர்வாழ் உயிரின வளர்ப்பு, வேளாண் பொறியியல், வேளாண் சந்தைப்படுத்துதல், உயிர் தொழில்நுட்பம்.

0: அறிவியல் போன்ற இது எல்லா சம்பந்தமாகவும் இந்த தகவல் தொடர்பை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த கிசான் கால் சென்டர் மூலியமாகவும் அணுகி அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணலாம். இது தவிர இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம சந்தேகப்படுத்துதல் முக்கியமான ஒரு அங்கம்னு கேட்டப்ப நிறைய திட்டங்களை மத்திய அரசு முன்னெடுத்தாலும் அக்மார்க் நெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. நம்ம ஒன்று பார்த்தோம், இந்த ஈனாம் செயலி மூலியமாக ஒன்று செய்கிறது. இப்போ நீங்கள் மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி இந்த அக்மார்க் நெட்டு மூலியமாக இந்த புதிய தகவல் தொழில்நுட்பம் மூலியமாக இந்த வேளாண் சந்தைப்படுத்துதலை வந்து ஒரு வலை அமைப்பாக கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இப்போ இதனால் என்ன உங்களுக்கு பயன் அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்ச் 2000 ஆண்டுலேருந்து தொடங்கப்பட்ட இந்த அக்மார்க் திட்டத்தின் மூலியமாக கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்லாம் இணைக்கப்பட்டு அவற்றில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தரவுகளை பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 450 மேற்பட்ட சரக்குகள், அதாவது ஆங்கிலத்தில் கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்பட்ட வகைகளையும் வந்து சந்தைப்படுத்துதலுக்கு வந்து ஒரு வழிவகை செஞ்சு தராங்க. இது வந்து நமது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆய்வு இயக்குநரகம் மூலியமாக நேரடியாக கண்காணிப்பில் செயல்பட்டு கொண்டிருக்குது மேடம்.
1: நிச்சயமா சார். இப்போ வருங்காலத்திற்கான திட்டங்கள், இப்போ எதிர்கால தேவைகள் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா சார், அதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா சார் வேளாண் அறிவியல் நிலையங்கள்?
0: கண்டிப்பாக மேடம். இப்போ நடைமுறையாக சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்குது, தனிமரம் தோப்பாகாதுன்னு. அதனால் விவசாயிகள் வந்து குழுவாக சேர்ந்து பயணிக்கிறத வந்து மத்திய அரசு ஊக்குவிக்கிறாங்க. அதாவது சிறு குறு விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளாக மாறினாங்கன்னா அவர்களுக்கு மத்திய அரசின் கீழ் கொடுக்கக்கூடிய நிதியுதவி வந்து எளிதில் பெறலாம். அவங்க வந்து இந்த FPO பதிவு பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய அந்த நபார்டு வங்கி மூலியமாக ஒரு திட்டத்தை அணுகிறாங்கன்னா, உதாரணத்துக்கு கறவை மாடு வளர்ப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் வெறுமே இந்த டெய்ரி FPO மாடல் அந்த மாதிரி ஆரம்பித்தாங்கன்னா ஈஸியாக அந்த வங்கிகளை அணுகி தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் வந்து நிதி பெறலாம். இது தவிர இவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு கண்காணிப்பு குழுவும் உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் வந்து எளிதில் ஒரு நடைமுறை சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்காக இதை ஒழுங்குபடுத்துவதற்காக மத்திய அரசு வந்து இது ஒரு குழுவாக செயல்படுறப்ப அது வந்து சிறந்த முன்னெடுப்பை அவங்களே வந்து ஊக்குவிக்கிறாங்க.
1: நிச்சயமா சார். முன்பே நீங்கள் வந்து ஒரு முறை குறிப்பிட்டீங்க FPOs பற்றி, உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் பற்றி, அதாவது முக்கியமாக இவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது என்னவா இருக்கும் சார்?
0: அவங்க இந்த உழவர் உற்பத்தியாளர் குழு நீங்கள் கேட்டது மேடம், இப்போ ஒரு நேரடி தொழிலில் ஈடுபடுற ஒருமித்த விவசாயிகளை ஒன்றிணைக்கிறது தான் நோக்கமே. உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி கால்நடை சார்ந்ததில் கறவை மாட்டு பண்ணைய விவசாயிகள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். வேளாண்மைகளில் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலையில் வெறும் பூ உற்பத்தியாளர்கள், இப்போ நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த தோட்டக்கலை பூ உற்பத்தியாளர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் மன்றம் தனியாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது போன்று மகளிர்கள் பார்த்தீங்கன்னா மனையில் சம்பந்தமான அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நேரடி ஒரு தனிப்பட்ட தொழிலை மட்டும் ஆர்வமாக செய்யக்கூடிய ஒரு 1 மேற்பட்ட அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய அந்த வியாபார ரீதியாக வெற்றி அடையக்கூடிய வழிக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த உழவர் உற்பத்தியாளர் மன்றம் வந்து மத்திய அரசால் ஊக்குவிக்கப்படுது மேடம்.
1: சரி சார். இப்போ இந்த உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை ஏற்படுத்துறதுல வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்களிப்பு எதுவும் இருக்கா சார்?
0: கண்டிப்பாக மேடம். ஏன்னா இப்போ ஒரு ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்கே இருக்கிறதால இப்போ வேளாண்மை அறிவியல் மையத்தில் அணுகிற அந்த பயிற்சி எடுத்து வெற்றியோட தொழிலில் ஈடுபடுற அந்த தொழில் முனைவோர்களாக மாற்றி அவங்கள ஒருமுகப்படுத்தி அவர்களை வந்து மேலும் தொழிலில் வளர்ச்சி அடைவதற்காக இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் வங்கி நிதியுதவி பெற விரும்பினாங்கன்னா இந்த FPO ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அவங்கள கொண்டு போயிட்டு அந்த மாவட்ட நபார்டு வங்கி மூலியமாக அவங்களோட அருகாமையில் இருக்கக்கூடிய தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் அந்த தொழில் தொடங்குறதுக்கு நிதியுதவி பெறத்துக்கு வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மூலியமாக நாங்கள் உதவி செஞ்சுட்டு வரோம் மேடம்.
1: இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்போருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்றது என்ன சார்?
0: நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்போ மத்திய அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிற எல்லா திட்டமே சர்வதேச அளவில் ஒரு பெரிய கவனத்தை கொண்டு போகிறதா அவங்களுடைய இலக்காக இருக்குது. முக்கியமாக வந்து நமக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சர்வதேச இந்த நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு இலக்கு வச்சுருக்கிறாங்க. அதில் பசியை ஒழித்தல், உணவு பாதுகாப்பை அடைதல், ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல் மற்றும் நீடித்த வேளாண்மையை ஊக்குவித்தல், அதாவது ஆங்கிலத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க மேடம். இப்போ இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குனதுலேருந்து இப்போ நமது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த செயல்பாடுகளில் முக்கியமாக இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கு வந்து நம்ம ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் இந்தியாவில் இந்த மக்கிய உரம் தயாரித்தல், அப்புறம் உயரி கறி கட்டு பயன்பாடு மற்றும் உயரி பொருட்கள் மறுசுழற்சி போன்றதில் நம்ம அதிக கவனம் செலுத்துறதால இந்த உற்பத்தியை மேம்படுத்துவ திறனை வந்து நம்ம அதிகரிச்சிருக்கிறோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா நம்ம ஆற்றி கொண்டு வரோம் மேடம். இதனால மற்ற நீங்க புதிய செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு உலகளாவிய உணவு விரயத்தையும் தடுக்கிறதன் மூலம் வந்து இந்த நீடித்த வளர்ச்சி இலக்கு

0: வந்து குறிப்பா வளர்ந்து வரக்கூடிய நமது பாரத நாடு எளிதில அடைஞ்சு வெற்றி அடையும் மேடம்.
1: நிச்சயமா சார். வேளாண் அறிவியல் நிலையங்களை விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், மீன் வளர்ப்போர் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் சார்?
0: குறிப்பாக வந்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் இந்த வேளாண்மை அறிவியல் மையம் இயங்குவதால் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கால்நடை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழிலில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க, இல்லை முத முதல்ல தொழில் முனைவராக அதை வந்து கொண்டெடுக்கணும், இல்லை வந்து மாற்று செயல்பாடுகளில் ஒரு வழிகாட்டுதல் பெறணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா எங்கள் வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகலாம் மேடம். குறிப்பாக அவங்களுடைய வந்து இந்த மாதிரி முதல்ல கால்நடை சார்ந்த இல்லை வேளாண்மை சார்ந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வந்தால் கூட அவர்களுக்கு இந்த பயிற்சிகள் மூலியமாகவும் புதிய தொழில்நுட்பத்தின் ஆலோசனை மூலியமாகவும் அவர்களை தொழில் முனைவோராக மாற்றி வெற்றி அடைவதற்கு அனைத்து வழிகளும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலியமாக நான் செயல்படுத்திட்டு வரோம் மேடம்.
1: வேளாண் துறையில என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது, அந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து உதவிகரமா இருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி மேடம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. இனிய இரவு வணக்கங்களோடு நான் முத்துக்கிருப்பன். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒருத்தருடைய விருப்பப்பட்டல் கேட்க இருக்கோம். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, குண்டேந்தல் பட்டியிலேருந்து மா தவமணி தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, கோடம்பாக்கம் திரைப்படத்திலேருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

சரம் பண்பலை வரிசைகளை கேட்டிருக்கீங்க. காற்றல் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கோம். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துலேருந்து ஏ மாடசாமி தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, தேனிலவு திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்ருக்கீங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் அவங்க தான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, என் அக்காமார்களுக்கு, என் தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவர் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் தொடர்ந்து இணைந்தீர்கள் காற்றில் விரியும் கடிதங்களோடு. நேரம் 9:50. வந்தே மாதர பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. காற்றல் விரியும் கடிதமலர்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஒரு விருப்பப்பாடல் யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை எஸ்எஸ் காலனிலிருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி, பாலகிருஷ்ணன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. காற்றல் விரியும் கடிதமலர்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஒரு விருப்பப்பாடல், யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை எஸ்எஸ் காலனிலேருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி, பாலகிருஷ்ணன், சூர்யா, இவங்க தான் விருப்பப்பாடல் கேட்டுக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா சங்கமம் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிகளும் மதுரை 2. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை இதுவரை நீங்கள் கேட்ட காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. காற்றல் விரியும் கடித மலர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி.
2: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் இது பட்டுச்சிறகு.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த பட்டுச்சிறகு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிறைவு செய்வது நான் ஸ்ரீநாத்.

நேரம் இரவு 10:59 ஆகாஷ்வாணி மதுரை. மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை கேட்டு இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை மணி 4:45 ஒளிபரப்பு துவங்கும். நன்றி நேயர்களே.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேரம் இரவு 11 மணி. நாம் இனி கேட்கிறப்பது நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை மணி 4:45 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை. இனிமையாக நிறைவு ஒளிபரப்பு துவங்கும். நாளை சகாண்டு 1948 ஜெய்சித மாதம் 23 நாள், பராபவ வருட வைகாசி மாதம் 30 நாள், 2026 ஜூன் மாதம் 13 நாள் சனிக்கிழமை. நாளை மங்கள இசையோடும் நாள் ஒரு குரல் 292 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் இலக்கியா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து தகவல் வழங்குகிறார் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் நெரூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குவோர் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா நாளை தேனி மாவட்ட நேயர்களுக்காக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரைசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 9:02 ட்ரைடம் பேட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி, பங்கேற்போர் பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள் மற்றும் கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் நேயர் விருப்பம் கேட்கலாம், இதில் பங்கேற்கிறார் காயத்ரி அவர்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 11:02 கண்ணாடி மளிகை. கண்ணாடி மளிகையில் நாளைய தலைப்பு உங்க லைவ் சாங் என்ன, 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கேட்கலாம், 11:47 திரைசை நண்பகல், 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக, 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி ஏஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சலாக கேட்கலாம், 2:15 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்த

0: ஜெனிசன்கோ வழங்கும் ஆட்டக்கலம் 4:30 பண்பலையில் ஆட்டக்கலம் தொடர்ச்சி 5 மணிக்கு செய்தி சுருக்கம் 5:02 மாலை தென்றல் 6 மணிக்கு சேவை செய்திகள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக 6:10 விளக்கேற்றும் வேலை 6:25 மாலை செய்திகள் 6:40 அந்திப்புக்கள் 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதிபுரிய முருகன் அவர்கள் 7:15 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக 7:25 பாட்டு இது ஹிட்டு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லிஞ்சலாக கேட்கலாம் தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு 8 மணிக்கு செய்தி இருக்கை 8:05 பட்டாம்பூச்சிகள் 8:30 சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்த டெல்லிஞ்சலாக 9:15 திரைசை 9:30 சக்கரவியூகம் எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபனவர்கள் 10 மணிக்கு பட்டுச்சிறகு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு இனிய நிறைவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும் 11:05 ஆங்கிலத்தில் செய்த டெல்லிஞ்சலாக 11:10 பண்பலை 103.3 தேனும் பாலும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும் இவையாவும் நமது வானொலியில் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும் இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டும் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக
1: This is Akashvani, the news read by Juliet Arakel. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape across the nation. He noted that over the last 12 years, the NDA government has worked to further women-led development and this is visible across sectors. Union Home Minister Amit Shah has said that the government is fully committed to ensuring the highest level of security and a smooth pilgrimage experience for devotees undertaking the Amarnath Yatra. He said this while chairing a high-level meeting in New Delhi to review the preparedness of the Sri Amarnath Yatra. The Amarnath Yatra will begin on 3rd July and conclude on 28th of August. Fencing work in the border areas of West Bengal has started. West Bengal Chief Minister Suvendu Adhikari today informed the media at a program in Kolkata. Mr. Adhikari said people are giving their land for fencing along the Indo-Bangladesh border.
2: The work of handing over the land has been completed. So far, we have handed over land covering nearly 100 kilometers. In North Bengal, adjoining the Chicken's Neck Corridor, the Border Security Force has already begun the fencing work. We will complete this task within the stipulated time frame as well. This is a matter of national security.
1: Defence Minister Rajnath Singh today inaugurated the Advanced Weapon System Complex at the Defence Research and Development Organisation's DRDO Defence Research and Development Laboratory, DRDL, part of the APJ Abdul Kalam Missile Complex during his visit to Hyderabad in Telangana. Addressing the gathering, Mr. Singh said that the government has undertaken a number of measures over the last 12 years to promote research and development with the objective of realising the vision of Make in India and Atmanirbhar Bharat in the field of defence technologies. External Affairs Ministry today summoned Shah Jaid Affair of the United States, Jason Meeks, and lodged a strong protest regarding continuing attacks by U.S. naval forces on commercial vessels carrying Indian mariners in the Gulf of Oman. The ministry said in a statement that such actions are unacceptable and undermine the safety, security, and stability of international maritime commerce in a sensitive region at a difficult time. The Shah Jaid Affair was requested to convey India's strong concerns to his authorities and to ensure that U.S. forces operating in the region take all necessary measures to prevent the loss of civilian life. As Prime Minister Narendra Modi and French President Emmanuel Macron prepare to jointly inaugurate the Bharat Innovate Summit in Nice, France on Sunday, the spotlight is on India's remarkable startup journey over the past 12 years. From around 350 recognized startups in 2014, India has emerged as the world's third largest startup ecosystem with over 2 lakh

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார்கோர் விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
2: அனைவருக்கும் அன்பான இனிய இரவு வணக்கம். நேரம் 11:11. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போன் 03.3 நாம் இந்த இனிமையான இரவு பொழுதில் வானொலி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். பாடல்களை கேட்பதற்காக, அதுவும் காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக, இது தேனும் பாலும். ஒளிபெருக்கும் முதல் பாடல் பணம் பந்தியிலே.
3: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்திலெல்லாம் விருப்ப

0: நேரம் இரவு 11:15.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: நேரம் இரவு 11:16. அகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பனித்திரை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டு நினைந்திருக்கின்றோம். நேரம் இரவு 11:23 25 நொடிகள். அழகழகான பாடல்கள் கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். இந்த அருமையான இரவு பொழுதில் ஒழுக்க இருக்கும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு, நன்றி, வாழ்த்துக்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:31. நாற்பது நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். இந்த அழகான, இனிமையான, அற்புதமான இரவு பொழுதில் நீங்களும் நானும் ஒளிகற்கும். அடுத்த பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து. எந்த பாட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
3: அது என்னோட கடமை, நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடு ஊழி வாழ.

வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். ஒளிக்கருக்கும் அடுத்த பாடல் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

நேரப்பரப்பு 11:50 ஆயாச்சு. கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அடுத்ததாக நாம் கேட்க இருக்கும் பாடல் ஒரு அழகான டிராவல் சாங். காலத்தை வென்ற காவிய கானமாக பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரமரப்பு 11:56 ஆயிடுச்சு. தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக

பலம் வந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பலம் வந்த பாடல்கள் யாவும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான பாடல்களாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் நன்றி சொல்லிக் கொள்வது முத்து செல்வம். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 மணி சென்னை விவித் பாரத தமிழ் 102.3 இன் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

கோபம் வரும் அதில் ஆபத்து இருக்காது. அடிப்பது போல கோபம் வரும் அதில் ஆபத்து இருக்காது. நீ அழுதால் நானும் அழு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அது கத்தியாச்சு உத்தமியின் உயிருக்கு. சந்தேக கோடு அது சந்தோஷம் கேடு, இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு, துன்பம் வளர்ந்திடும் காடு. சந்தேக கோடு அது சந்தோஷம்.

சந்தேக கோடு அது சந்தோஷம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க?
1: நாட்டுக்குள்ளே உனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ளே உனக்கு ஒரு பேருண்டு.
0: தான் தன்னட்டை பக்கு முக்கட்டிக்கு தாளம், தேன் தன்னட்டை திக்கு முக்கட்டிக்கு தாளம்.

போனா நல்லவன விட மாட்டாங்க, பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரும் சொல்லி என்ன பண்ணா, நானும் இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கும்.

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, ஒண்ணு புரியலையே. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட.

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேத்த சந்தம், வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேத்த சந்தம், மாடு ரெண்டும் தாளம் போட கொம்ப கொம்ப ஆட்டுது, நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு, நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட.

அது வெங்காயம் தோசை வைக்காத ஆசை, அது வெங்காயம் தோசை அங்கேயும் இங்கேயும் கண்ணனி வைக்காதே. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம், பாட்டு கேட்ட சந்தம், மாடு ரெண்டும் தாளம் போட, கும்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: என் வாழ்க்கையில் வந்தது மூணே மூணு லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர். பிரபா, நீ என்னை தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வர்றப்போ நான் சொல்கிறேன்.
1: நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சி போடு, நகம் கிடைக்காது.

0: ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்க இறங்கணும்?
1: தித்தோம் தான் கிட திகதோம் தான் கிட தித்தோம் தகதமி தித்தோம் தித்தோம் தான் கிட திகதோம் தான்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி 1 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக ராமானுஜன் படத்திற்காக வாணி ஜெயராம், கார்த்திக் சுரேஷ் பாடிய பாடல் வாலியின் பாடல் வரிகள். பாடலுக்கு இசை ரமேஷ் விநாயகம்.

0: நேரம் காலை 4:10 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று சின்னமனூர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில். அகிலாண்டேஸ்வரி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. விஜாவந்தி ராகம் ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷித மாதம் 23 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 30 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 13 நாள் சனிக்கிழமை. எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: பொதுநல நோக்கில் குற்றமில்லாத நன்மையை ஏற்படுத்துமானால் பொய்கூட உண்மையினிடத்தில் வைத்து மதிக்கப்படும். குறள் எண் 292.
1: பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின்.
0: பொதுநல நோக்கில் குற்றமில்லாத நன்மையை ஏற்படுத்துமானால் பொய்கூட உண்மையினிடத்தில் வைத்து மதிக்கப்படும். குறள் எண் 292.
2: நேரம் காலை 4:55 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இன்று இனி விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க விளங்குகிறார் எஸ் இலக்கியா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள், 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் இன்று நெரூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பரமக்குடிமை சீனிவாசன் அவர்கள், காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள், தொடர்ச்சி 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்று தேனி மாவட்ட நேயர்களுக்காக, 8:50 சைபாலின் நின்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரைசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரைட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள், மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி, பங்கேற்போர் பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள்,

மற்றும் கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள். 10 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னை ஜெயலலிதா 12 விருப்பகானங்கள் பகுதியில் நேயர் விருப்பமாக பங்கேற்கிறார் மதுரையிலிருந்து காயத்ரி அவர்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை ஜெயலலிதா. 11:02 கண்ணாடி மாளிகை. 11 கண்ணாடி மாளிகையில் இன்றைய தலைப்பு, உங்கள் லைஃப் சாங் என்ன? 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கேட்கலாம். 11:47 திரையிசை. நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே. 12:40 தமிழ் செய்திகள் சென்னை ஜெயலலிதா. 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி. 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையில் ஆட்டக்களத்தின் தொடர்ச்சி. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தின்றல் மலை. 6 மணிக்கு சேவை செய்திகள்.

செவன் கேட்கலாம். 11:47 திரையிசை. நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக, 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 2:15 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையில் ஆட்டக்களத்தின் தொடர்ச்சி, 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 5:02 மாலை தின்றல் மலை, 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 மாநில செய்திகள் சின்னஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதியபடியே முருகன் அவர்கள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சின்னஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவலம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பாட்டை கேட்டு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, இன்று இரவு 8:30 பல்சுவை நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 9:15 திரைசை, இன்று இரவு 9:30 சக்கரவியூகம் எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தேவன் அவர்கள் தொடர் நிகழ்ச்சி, நாடகம் கேட்டு ரசிக்கலாம். இரவு 9:30 சக்கரவியூகம், 10 மணிக்கு மனதை புரட்டும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு இனிய நிறைவு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:10 பண்பலை 103.3 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகள் கேட்டோம். நேரம் காலை 4:59 நிமிடங்கள் 40 நொடிகள்.

அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய இதோ பக்தி மாலை.

நாம் சுகமாய் வாழ்வதற்கே பைங்கிழியாளே. பாடுபட ஓடுவதும் பாறைகளில் வாடுவதும் நாம் சுகமாய்

மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே.

நேரம் காலை 5:24 40 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலகில் இந்த காலை நேரத்தில் பக்தி மனம் கமலச் செய்யும் விதமாக பக்தி மாலை கேட்டிணைந்திருக்கின்றோம். ஒளிக்கிருக்கும் நிறைவான பாடல்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் 5:30 PM. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இறை கானங்களால் அனைவரின் இல்லங்களையும் உள்ளங்களையும் தெய்வீக மனம் கமழச் செய்ய வருகிறது இசை அமுதம்.